இறைவனை மனதார தரிசித்து இதயம் குளிர உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்து அருளாசி தர இறைவனின் திருவுருவத்தை மனதில் பதித்து இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.

அன்பின் வடிவாய் திகழும் இறைவனுக்கு தித்திக்கும் தமிழால் பாமாலை சூட்ட இன்பம் சிந்தையிலே பாய்ந்தோட கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், 6:35 கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் பானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு வளமான வேளாண்மைக்கு பலி. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் KV செந்தில்குமார் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திரைப்பட குணச்சித்திர நடிகை திருமதி சித்ரா தேவி திண்டுக்கல்லில் இருந்து. நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. நிகழ்ச்சியில் 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு கடித வழி விருப்ப காணங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், பிற்பகல் 3 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து, 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை.

வனத்தூரிகை. 4:30 போமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வனத்தூரிகை. மாலை 5 இடைக்கால இன்னிசைய காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்செவ்வானம். 5:30 கேட்கலாம் வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:10 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒலியேற்றம் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 அசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த மந்தம். 7:50 சேவை செய்திகள். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. 9:00 கொடைத்தன்றல். 10:00 தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இடைவிடா இசைமெட்டுக்களோடு இரவு சிறகு இடம்பெறும் 11:00 இணைந்து இருங்கள். கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 வரை மகிழ்ந்தே இருங்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து கடவுள் நம்பிக்கை என்பது கண்களை மூடி வேண்டுவது மட்டுமல்ல, கண்களை திறந்து நல்லதை பார்ப்பதும் கைகளை நீட்டி பிறருக்கு உதவுவதும் தான். இனிதாய் நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள்மாலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பைக்கிடங்கில் பற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: விட்டமின் ஏ சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
2: புத்துணர்ச்சி தரும் காலை வணக்கம் நேர்களே,

நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையை மாற்ற போற நாள் எது தெரியுமா? இன்றுன்னு முடிவு பண்ற நாள் தான். இன்றைய நாளை இன்பமாய் தொடங்கலாம். கொடை பண்பலை 100.5 வசந்த விடியலோடு.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக தெய்வ புலவரின் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1144.
2: கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றே தவ்வென்னும் தன்.
3: ஊரில் உள்ளவர்கள் நம் காதலை பற்றி பேசுவதால் தான் நம் காதல் மேலும் வளர்கிறது. அந்த பேச்சுகள் இல்லையென்றால் காதல் தன் இயல்பான சுவையும் வலிமையும் இழந்து வாடிவிடும். அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1144.
2: கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றே தவ்வென்னும் தன்.
3: ஊரில் உள்ளவர்கள் நம் காதலை பற்றி பேசுவதால் தான் நம் காதல் மேலும் வளர்கிறது. அந்த பேச்சுகள் இல்லையென்றால் காதல் தன் இயல்பான சுவையும் வலிமையும் இழந்து வாடிவிடும். அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1144.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: 6:11 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: இரு கீதங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் ஆலய உலா.
1: இன்று தஞ்சாவூர் திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

பிரம்மனும் வேதங்களும் வழிபாடு செய்ததாக கூறப்படும் தலம்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவேதிக்குடி திருத்தலம். இங்கு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது தேவார பாடல் பெற்ற தென்கரை சிவத்தலமாகும். வாழை மடுநாதர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. ஏனெனில் இவர் வாழை மடுவில் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் பெயர் உருவானதாக சொல்லப்படுகிறது. கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. ஆலயத்திற்கு வெளியே பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளன. ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள் சென்றால் மகா மண்டபம் அமைந்துள்ளது. இத்தலத்து விநாயகர் சற்று வித்தியாசமாக காட்சியளிக்கிறார். இடது காலை உயர்த்தி கொண்டு நான்கு வேதங்களையும் செவிசாய்த்து கூர்மையாக கேட்டுக் கொண்டிருக்கும் தோரணையில் இருக்கின்றார். அதனால் இவர் வேத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் அருள் பாலிக்கிறார் வேதபுரீஸ்வரர்.

இந்த ஆலயத்தில் அன்னை மங்கையர்க்கரசி நின்ற கோலத்தில் கருணை பொங்கும் முகத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பொதுவாக அர்த்த நாரீஸ்வரர் என்றால் சிவன் வலதுபுறமும் அம்மன் இடதுபுறமும் இருப்பர். ஆனால் இந்த கோயில் அர்த்த மண்டபத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோலம் சற்று வித்தியாசமானது. இங்கு அம்மன் வலதுபுறமும் சிவன் இடதுபுறமும் இணைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரரை காணலாம். இந்த திருக்கோயில் பிரகாரத்தை சுற்றி 108 சிவலிங்கங்கள் வரிசையாக அமைந்துள்ளன. எனவே இந்த தலத்தை ஒருமுறை வலம் வந்து தரிசனம் செய்தால் 108 சிவாலயங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். சூரியன் வழிபட்ட தலம். இப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் தன் பொற்கிரணங்களால் வேத புரீஸ்வரரை அர்ச்சிப்பதாக காண முடியும். நந்தியம் பெருமானுக்கு திருமணம் நடத்தி வைக்க காரணமாக இருந்த

0: தலம் என்பதால் இது திருமண தடை நீக்கும் தலமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வில்வ மரமும் தீர்த்தமாக வேத தீர்த்தமும் அமைந்துள்ளது. இன்று தஞ்சாவூர் திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
3: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்.
6: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி
2: வழங்கும் வசந்த விடியல்.
9: இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது.
10: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு
9: அனைவரையும் வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5.
12: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
13: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: இன்னைக்கும் தெளிவு நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான சல்லக்குட்டி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஹரிகரன்.
0: ஹரிகரனா? நீங்க ஹரிகரன் அல்லக்க அந்த ஒரு கயிறு பட்டுக்கீங்களே, இது என்ன கயிறு? சாமி கயிறா? யாரு கட்டி விட்டாங்க? சரி சரி, எந்த கோயில போய் கட்டிட்டு வந்தீங்க? அப்படியா? சரி சரி, எனக்கு தான் தெரியல. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? இது எங்க இருக்கு? இந்த கம்மல் ரொம்ப அழகா இருக்கு, இது யாரு குத்தி விட்டாங்க? அம்மாவா? இந்த காதோட சேர்த்து பிச்சிடவா? நானு வேண்டாமா, வலிக்குமா? சாரி சொல்லக்குட்டி, நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு பூந்தளிர் நேரத்துல?
1: ஆட்டுக்குட்டி.
0: ஆட்டுக்குட்டி பாட்டா? எங்க பாடுங்க.

0: இப்போ
1: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போன நீ? ராஜாட தோட்டத்துல போய் போனா? ராஜாட தோட்டத்துல என்ன பார்த்த நீ? ரகரகமா வளர்த்த கம்பூ பார்த்தனா? பூவை பார்த்த நீ? மதை தின்ன பார்த்தியா? வயிறு புட்டாய் விடு விதுமா தின்னா? சின்னமோ தோட்டுக்கார் ஒன்னு செய்யா? தோட்டுக்கார் அன்னைக்கு வந்து ஓடி போனா?
0: ஆஹா, சரி சரி, ரொம்ப அழகா இருக்கே. இந்த பாட்டை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: எங்க மேம்.
0: அவங்க பேர் என்ன?
1: எனக்கு
0: ஒரு டைம் சொல்றீங்களா ரெட் லைன் பாட்டு தெரியுமா? சொல்லுங்க.
1: அழகா
0: சொல்லிட்டீங்க, பாடிட்டீங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா?
1: எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாப்பா.
0: பாப்பா பேர் என்ன?
1: தமிழினி.
0: தமிழினி பாப்பா என்ன பண்றாங்க
1: வீட்ல?
0: அப்படியா, சரி சரி. அவங்க கூட சேர்ந்து நீங்க விளையாடுவீங்களா? அடிச்சு வைக்குவீங்களாமே நந்தினி பாப்பாவை? அடிக்க மாட்டீங்களா? சமத்து போயிடலாம் நீங்க. அப்பா பேர் என்ன?
1: டாடி.
0: அப்பா பேரு டாடியா? ஆஹா, அவர் டாடி பேர் என்னது?
1: அருண்குமார்.
0: அருண்குமார் அப்பா. அவங்க என்ன செய்யறாங்க?
1: போய் தூங்குறாங்க.
0: அப்படியா, போய் தூங்குற வேலை தான் பாக்குறாங்களா? அம்மா பேர் என்ன?
1: கோகிலா.
0: கோகிலா அம்மா என்ன பண்றாங்க
1: வீட்ல?
0: உங்களுக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு தருவாங்களாம்ல? என்ன சாப்பாடு நிறைய செஞ்சு தருவாங்க?
1: லெமன்.
0: லெமனா? உங்களுக்கு பிடிக்குமா? சரி சரி. நீங்க படுத்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? கார் ஓட்ட போறீங்களா? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளாகி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங்.

0: இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
7: 6:45 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இன்று காலை 9 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு வளமான வேளாண்மைக்கு வழி. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்க காத்திருக்கிறார்.

நல்லதே நடக்கும் என நம்புவோம். அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: இனி கேட்கலாம் இனிய கானங்களோடு சுகமான காலை.

புதிய எண்ணங்கள் மலரிட்டும், புதிய முயற்சிகள் வெற்றியை தரட்டும், புதிய உறவுகள் இணைந்து மகிழ்ச்சியை தரட்டும், புதிய நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையை அலங்கரிக்கட்டும், பழைய நினைவுகளோடு புதிய தொடக்கம் நிகழட்டும், வாழ்க்கையை கொண்டாடுங்கள், புதிய துவக்கத்தை வரவேற்போம், புத்துணர்வு வசதியோடு என்று புலர்கிறது கோடை பண்பலை நற்புழி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. நெருப்புள்ளி ஐந்து வாழ்த்தி மகிழ்கிறது கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்து.

7:15 சித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழையின் சுகமான காலை. எப்பயுமே 7-8 மணிங்க ரொம்ப ரொம்ப பரபரப்பான நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் இந்த வீக் டேஸ், அதாவது எல்லாரும் வேலைக்கு கிளம்புற நேரம், ஸ்கூலுக்கு போகிற நேரம், காலேஜுக்கு போகிற நேரம்னு இந்த 7 to 8 வந்து யாரையுமே கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா ஐயோ லேட்டாச்சு, சீக்கிரமாக போகணும், பஸ்ஸை விட்டுறக்கூடாது, டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பிட்டு இருந்தாலும்

ஒரு சிலர் நாளாக எனக்கெல்லாம் 10 மணிக்கு தாங்க ஆஃபீஸு, 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளம்பிட்டுருப்பாங்க. ஒரு சிலர்லாம் வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே நம்ம பண்பலையும் கேட்டுட்டு அழகான பாடலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் பாடலை கேட்டுட்டு கூட போகலாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் சீக்கிரமாக கிளம்பணும், அதே நேரத்தில் எங்களை குத்த சொல்லக்கூடாது இல்லையா, உங்கள் பாடலை கேட்டுதாங்க நாங்கள் ஸ்லோவாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ஒரு பாடல் வருதுங்க, அதை கேட்டுகிட்டே நீங்களும் வேகமாக கிளம்புங்க.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

பாட்டும் பதமும் ஏழு மணி 27 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன் சன்ரீஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக தாங்க வர இருக்குது இன்றைய நம் கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அதே மாதிரி 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில் இன்று தீட்டு இருக்கக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளமான வேளாண்மைக்கு வழி. சிறப்பு விருந்தினராக குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள் வர இருக்காங்க.

0: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612, கான்டாக்ட் 8939808574.
5: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்?
8: நாட்டை முன்னேற்ற வேண்டுமானால் முதலில் உங்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அண்ணா.
9: என்ன சொன்னீர் அமைச்சரே?
8: நாட்டை எல்லாம் விடுங்கள் அண்ணா, முதலில் வீட்டை பாருங்கள்.
9: அப்படியா, வீட்டை பற்றியா? சரி அமைச்சரே, வீட்டில் பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்?
8: பாலை மிச்சம் வைக்காமல் காய்ச்சி குடித்து விட வேண்டும் அண்ணா.
9: அமைச்சரே,
8: நாடு வீடு பால் மோர் தயிர் எல்லாம் பிறகு யோசிக்கலாம் அண்ணா, முதலில் உங்களை பற்றி யோசியுங்கள்.
9: அப்படியா, சரி. நான் மிகப்பெரிய அறிவாளியாக வேண்டுமானால் அதற்கு என்ன வேண்டும்?
8: அதற்கு முதலில் உங்களுக்கு மூளை வேண்டும் அண்ணா.
9: என்ன சொன்னீர் அமைச்சரே?
8: மண்ணா, உங்களை பற்றியா? உங்களை பற்றி எப்போது வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம், முதலில் இதை விடுங்கள்.
9: என்ன, இதையும் விட்டு விடுவதா? அப்படியானால் இப்பொழுது என்னதான் செய்வது?
8: எங்காவது தலைதெறிக்க ஓடுங்கள் மண்ணா.
9: என்ன அமைச்சரே?
8: தர்பாருக்கு வாருங்கள் என்று சொன்னேன் மண்ணா. சரி, இன்றைய தர்பாரில் என்ன சொல்ல போகிறீர்கள் அதை சொல்லுங்கள் முதலில்.
9: அமைச்சரே, இன்றைக்கு 19 உலக மனிதநேய தினம். அதனால் மனிதன் எப்போதும் தனக்குள் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய மனிதநேயத்தை பற்றி பேச இருக்கிறோம்.
8: ஓ, மனிதநேயம் பற்றி பேசுவோம் பேசுவோம் அண்ணா.
9: அமைச்சரே, இருகரம் கூப்பி வணங்குவதை விட ஒரு கரம் நீட்டி உதவி செய்வது உன்னதமானது என்பார்கள். ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கலாம், ஆளுமை உடையவனாக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவனாக கூட இருக்கலாம். எல்லாம் இருந்தும் அவனிடம் மனிதநேயம் இல்லாமல் போனால் தான் நினைத்தது எதையும் அவனால் சாதிக்க முடியாது. நமது மரபு மனிதனை நேசிக்கும் மரபு மட்டுமல்ல, ஈ எறும்பு புழு பூச்சி வண்டு பறவை விலங்குகள் என எதுவும் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கும் உயிர்மநேய பண்பு. ஆனால் இன்றைக்கோ அந்த மனிதநேய பண்பும் உயிர்மநேய பண்பும் எட்டாக்கனியாய் ஆகிவிடுமோ என்கிற ஐயமும் இருக்கிறது அமைச்சரே.
8: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
9: ஆமாம் அமைச்சரே, இன்றைய வேகமான உலகில் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வணிக நோக்கோடும் சுயநல நோக்கோடும் பெரும்பான்மையான மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் முதன் முதலில் சந்திரமண்டலத்தில் இறங்கிய ஆம்ஸ்ட்ராங்கிடம் கேட்டபோது, பூமியிலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சந்திரமண்டலத்தில் இடம் பிடித்த மனிதனால் பக்கத்து நாட்டில் பக்கத்து வீட்டில் உள்ள மனிதர்களின் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டேன் என்று கூறியது மனித நேயம் மனிதனிடம் குறைந்து விட்டது என்பதற்கான மாபெரும் சான்று.
8: உண்மைதான் மன்னா.
9: சாலை விபத்துகளில் உதவிக்கரம் நீட்டுபவர்களை விட கண்டும் காணாமல் ஒதுங்கி செல்லுபவர்கள் தான் ஏராளம் அமைச்சரே. அது மட்டுமா, பெற்றோரை நிர்கதியாய் விட்டு செல்லும் பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளமாகிவிட்டார்கள். சொத்துக்காக அண்ணன் தம்பியை எதிராளியாய் பார்க்கும் மனப்பான்மை வளர்ந்து விட்டது. காசுக்காக செயல்படும் மருத்துவமனைகள், கல்வியை வியாபாரமாக்கும் நிறுவனங்கள், பெருகி போன ஊழல்கள், போரில் இறந்து போன மனிதர்களின் எண்ணிக்கையை வைத்தே வெற்றியை கணக்கிடும் வல்லாதிக்க நாடுகள், இவைகள் எல்லாம் மனிதனால் மனிதநேயம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்.
8: சரியாக சொன்னீர் மன்னா.
9: அமைச்சரே, இந்த உலகில் நாம் வாழ்வது ஒரு முறை. அந்த வாழ்வு நமக்கு மட்டுமே அல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். சக மனிதனிடம் அன்பு காட்டுவது, அவனை தன்னை போல மதிப்பது, எல்லைகள் கடந்து ஏழைகளுக்கு இறங்குவது, இது போன்ற பண்புகளே இன்றைய மனிதனின் தேவையாயிருக்கிறது. அதனால் நம்மை போலவே மற்றவர்களையும் நேசிப்போம், வாழ்நாள் எல்லாம் மனித நேயத்தோடு சுவாசிப்போம்.
8: அருமை அருமை மண்ணா, சிறப்பாக சொன்னீர்கள். இன்றைய மனிதனுக்கு தேவை மனித நேய சேவை.
9: சரி அமைச்சரே, எல்லோரும் என்னை புகழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்?
8: அடடடா, மறுபடியும் ஆரம்பித்து விட்டாரே.
9: சொல்லுங்கள் அமைச்சரே, நான் இப்போதே நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்தாக வேண்டும்.
8: என்னுடைய தொல்லை தாங்க முடியவில்லையே மன்னா. நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே அதுவே நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை.
9: என்ன?
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது
5: பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரை.

0: அவர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 19
0: பெண்களை வெள்ளி கிரகத்தோடும்
2: ஆண்களை செவ்வாய் கிரகத்தோடும் ஒப்பிடுவது
0: மேற்கத்திய மரபு.
2: அது கிரேக்க புராணத்தில் தொடங்கியது.
0: வெள்ளிக்கு கிரேக்க மொழியில் வீனஸ் என்றுதான் பெயர்.
2: அது அவர்களின் பேரெழில் பெண்மை கடவுள்.
0: வளத்தின் குறியீடு.
2: வீனஸை பற்றி நிறைய கதைகள் உள்ளன.
0: போர் செய்வதும்
2: அதில் வெற்றி பெற்றவரை கோயில் கட்டி கொண்டாடுவதும் அந்த காலத்திலேயே மரபு போல.
0: கிரேக்க நாட்டு அரசன் போபியஸ் போரில் வென்றதும்
2: தான் செய்த சபதத்திற்கு வடிவம் கொடுத்தான்.
0: உலகில் காதல் தெய்வம் வீனஸிற்கு
2: கிமு 2095
0: கோயில் எழுப்பப்பட்ட நாள்
2: என்று
0: வழிபாடு நடத்த நம்மில் பலருக்கு உருவமோ
2: சிலையோ
0: புகைப்படமோ தேவைப்படுகிறது.
2: சுமார் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக
0: ஒரு புகைப்படம் எடுக்க பெரிய பிரயத்தனம் செய்தார் ஒருவர்.
2: லூயி ஜாக் மாந்தே தாக்கேர் என்பது அவரது பெயர்.
0: கண்ணாடி மாதிரி ஒரு தாமிர தகட்டை வெள்ளி முலாம் பூசி பளபளப்பாக்கினார்.
2: இந்த வெள்ளி வீனஸ் அல்ல,
0: சில்வர்.
2: அதிலே அவர்
0: காமிரா வழியாக பிம்பத்தை பட வைத்தார்.
2: வெளிச்சத்திற்கு ஏற்ப ஒளி விழும் காலம் நிர்ணயம் செய்யப்பட்டது.
0: இப்பொழுது அந்த தாமிர தகட்டில் நெகட்டிவ் உருவானது.
2: அதன் மீது பாதரச ஆவியை பட வைத்தார்.
0: புகைப்படம் தெரிந்தது
2: என்று. ஃப்ரண்ட் கேமரா எத்தனை மெகா பிக்சல்,
0: பேக் கேமரா எத்தனை மெகா பிக்சல் என கேட்கும் தலைமுறையினருக்கு
2: ஒரு புகைப்படம் எடுக்க எத்தனை பிரயத்தனம் நடந்தது என தெரியாது.
0: 1839
2: முதல் முறையாக புகைப்படம் எடுத்து காட்டப்பட்ட நாள் என்று.
0: அதனால் உலக புகைப்பட நாள் இன்று. சில அடைமொழிகளை சொன்னதும் அந்த ஆளுமையின் மகோன்னதம் வெளிப்படும்.
2: தீரர் என்றதும் நமக்கு காமராஜரின் ஆசான் சத்தியமூர்த்தி தான் நினைவுக்கு வருவார்.
0: சுந்தர சாஸ்திரி சத்தியமூர்த்தி அவர்கள் மேடையில் முழங்கினால் எதிர்ப்போரின் ஈரல் நடுங்குமாம்.
2: 1939 சென்னை மேயராக இருந்த போது அவர் தீட்டி கொடுத்த
0: பூண்டி நீர்த்தேக்க திட்டம்தான் இன்றும் சென்னையின் தாகத்தை தீர்க்கிறது.
2: வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கைதாகி
0: நாக்பூர் சிறைக்கு அவர் செல்லும் வழியில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டது.
2: அதனால் விடுதலையை தரிசிக்காமலே உயிர் நீத்தான்
0: தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள்.
2: 1887
0: புதுக்கோட்டை திருமயத்தில் பிறந்த நாள்
2: என்று.
0: ஒவ்வொருத்தர் கையிலும் இன்று ஒரு கணினி எனும் அளவிற்கு நிலைமை முன்னேறி இருக்கிறது.
2: ஒரு காலத்தில் கூட்டல் கழித்தல் போன்ற வேலையை செய்யும் கணிப்பான் எனும் கால்குலேட்டர் கருவியோ
0: அறையில் பாதியை அடைத்துக் கொள்ளும்.
2: ஒரு வீடே கணினி கருவியாக இருந்த காலம் ஒன்று உண்டு.
0: இதற்கெல்லாம் அடி

0: படைத்தவர்களுள் முதன்மையானவர் பிளைசி பாஸ்கல்.
1: 16 வயதிலேயே அவர் கணிப்பொறிகளை உருவாக்குவதிலும்
0: கணித தேற்றங்களை உருவாக்குவதிலும் வல்லவரானார்.
1: காற்றழுத்த மானி உருவாக காரணமாக இருந்தவர்.
0: மரணம் இயற்கையானது, இதற்கு ஏன் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சிகிச்சையை மறுத்து
1: தனது 39வது வயதில், அதாவது 1662 உயிர் நீத்தார் பாஸ்கல்.
0: விஞ்ஞானி
1: கணிப்பொறியாளர்
0: பிளைசி பாஸ்கல் நினைவு நாள்
1: என்று.
0: அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன்,
1: காங்கிரஸ் தலைவரான ஜி கே மூப்பனார்,
0: முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா
1: ஆகியோர் பிறந்த நாள்
0: இன்று. இயற்கை பேரிடர் நேரங்கள்,
1: ஆபத்தான தருணங்கள்
0: என அசாதாரணமான சூழ்நிலையில் அவஸ்தைக்கு உள்ளாகும் அனைவரையும்
1: தன் உயிரை பணயம் வைத்து எந்தவித எதிர்பார்ப்புமின்றி காப்பாற்றும் உள்ளம் கொண்ட
0: தேவகர்களுக்கான நாள்,
1: அன்புள்ளம் கொண்டு அரவணைக்கும் உள்ளம் கொண்ட
0: மனிதநேயம் மிக்கவர்களுக்காக
1: ஐநா பொது சபை உருவாக்கிய
0: உலக மனிதநேய நாள்
1: என்று. காத்திடுவோம் மனிதநேயத்தை,
0: காப்பாற்றிடுவோம் மனித உள்ளங்களை. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

நமது கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது. பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல என்ற தலைப்பில் மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 7 மணிக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலிங் கோட் 2630.
1: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை அன்போடு வரவேற்கிறது.

இனிய நினைவுகளையும் மனதில் என்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அழகிய மனதிற்கு பிடித்த பாடல்களோடும் புலரும் புது விடைகளை புத்துணர்வசையோடு வரவேற்று நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நற்பொழி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியிருந்த நானும் விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் பிரியமுடன் பூசியா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்கள்

நீக்கியுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதாந்தால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்களின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஜவுளி தொழிலுக்கு புகழ்பெற்ற நகரம், சுவையான குடிநீருக்கு பெயர் பெற்ற ஊர், இயற்கை அழகையும் குளிர்ந்த காலநிலையும் கொண்ட கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலை கேட்கலாமா இந்த ஒரு மணி நேரமும்? நேர்கள் வரலாம் இந்த எண்களில் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 கோயம்புத்தூர் மாவட்ட வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 முன்னிணைப்பாக 0-45-42 இணைத்து இணைப்பில் ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் கோடை பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
1: கந்தசாமி ஐயா எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்குங்க மேடம்.
1: கோயம்புத்தூர் எப்படி இருக்கிறது?
5: கோயம்புத்தூர் தென்மேற்கு பருவமழை பொய்ச்சு போச்சுங்க மேடம். வெயில் தான் சரியான வெயிலா இருக்கு.
1: ஓ, வெயில உங்களால தாங்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல.
5: ஆமா ஆமா, அப்படியே தோட்டத்துக்குள்ள வெங்காயம் நட போட்டுக்கிறாங்க, சின்ன வெங்காயம், அதை பார்த்துட்டே நான் லைன் பிடிச்சேன் மேடம்.

0: ஓ, அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே பாடலும் கேட்டா எப்படி இருக்கும் அப்படி?
1: ஈரோடு இளங்கோவோட மகள் மோலிகாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மேடம். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறாங்க மேடம்.
0: எத்தனாவது பிறந்த நாள் தெரியுமா?
1: அது சொல்லக்கூடாதுங்க.
0: சரி, மோனிகா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கோடைப்பன்மலை 100.5 சார்பாக. சரி, கந்தசாமி ஐயா வீட்டில் யார் யார் இருக்கா?
1: வீட்டில் எனக்கு 2 பொண்ணு 1 பையன். அவங்க எல்லாம் விவசாய தொழில் செய்யறாங்க.
0: ஓ, எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: சரிங்க, எல்லாமே அருகில் இருக்காங்களா இல்லை கொஞ்சம் தொலைவில் இருக்காங்களா?
1: கொஞ்சம் தொலைவில் இருக்கிறாங்க மேடம்.
0: எப்பயாவது போய் பார்ப்பீங்களா?
1: ஆளுகளுக்கு வெங்காயம் எடுத்து கொடுக்குறாங்க.
0: ஓ, சரி சரி. இல்லை, நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் போய் உங்கள் பிள்ளைகள்லாம் பார்ப்பீங்களா இல்லை அவங்க உங்களை பார்க்க வருவாங்களா?
1: இல்லை, நாங்கள் பக்கத்தில் பார்த்துக்கணும்.
0: ஓ, சரி. நினச்ச பிள்ளைலாம் போய் பார்த்துக்குவீங்க.
1: ஆமாம், கண்டிப்பாங்க. வானொலி நான் 2003 ரயில் நிகழ்ச்சியில் ஐயா வீராசாமி சார் கூட வானவில் புரோகிராம் நடத்திக்கணுங்க.
0: ஓ, அப்போ பேசியிருக்கீங்க, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க.
1: ஆரம்பத்துலேருந்து ஐயா வீராசாமி ஐயா இல்லாமல்லாம் வந்து போய்க்கிறாருங்க.
0: சரிங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சரிங்க,
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? வேட்டையின் படத்துலேருந்து நல்லா சுறுசுறுப்பான பாடல் ஒன்று போடுங்க மேடம்.
0: சரி, கேட்கலாம். நன்றிங்க.

இப்படி சூடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
14: உலக வாழ்க்கை, இதுல வந்து வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள், இதுல ஒரு சில பேருக்கு எப்படி ஒரு புதிய நோக்கம் அல்லது பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ராசியான சில விஷயங்கள்லாம் சேர்ந்துட்டா நான் வெற்றி பெறுவது சுலபம் அப்படின்னு நம்புவாங்க. இதுக்காக ரொம்ப கவலைப்படுவாங்க, ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஒரு அளவுக்கு மீறிய பயம் அது மேலே வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க நிம்மதியாக இருக்க முடியல. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட், சென்டிமெண்டெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான் என்னுடைய நோக்கம். கஷ்டப்படாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை உருவாகிறது. நீங்கள் போகும்போதே எனக்கு இன்றைக்கி சட்டை அது இல்லை, அதனால் இந்த இன்டர்வியூ நான் ஜெயிக்க முடியாது, எனக்கு அந்த சட்டை இல்லை, அதனால் நான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாதுங்கிற முடிவோடு போனால் அப்புறம் எப்படி இந்த பரீட்சையில் ஜெயிக்க முடியும்? எனக்கு நீங்கள் பச்சை வச்சுருக்கீங்களா, ப்ளூ வச்சுருக்கிறீங்களா, அது எனக்கு கவலை இல்லை. நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நான் அக்கறைப்படுறேன். நீங்கள் இன்டர்வியூவில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் மனசை நீங்கள் பற்ற வச்சிட்டீங்க, அதாவது சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் ஒரு மேலே கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதன் மூலமாக என்ன வரும், உங்களுக்கு பலவிதமான கவலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்க முடியும். ஒரு பெரிய நிம்மதியை வாழ்க்கையில் நாம் இழந்து போயிடுவோம். அப்புறம் எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், அது இல்லாததால் எனக்கு இது நடக்காது, அது இருக்கிறதால தான் எனக்கு இது நடக்கணும், இப்படி ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் உள்ளாடுவீங்க. இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, சைக்கலாஜிக்கலாக அதுக்கு ஒரு மாற்று சொல்லலாமே. என்ன, உழைக்கிறது நீங்கள், பாடுபடுறது நீங்கள், முயற்சி எடுக்கிறது நீங்கள், அதுக்கு தகுதிப்படுத்திக்கிறது நீங்கள்,

0: அப்புறம் எப்படி அந்த வெறும் ப்ளூ ஷர்ட் ஜெயிக்க போகுது எனக்கு புரியலையே. அந்த இன்னும் சில பேர் பேனால் அட்டாச்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு 7-8 பேனா வச்சுருப்பாங்க. பரீட்சைக்கு நான் இந்த பேனா தான் சார் கொண்டு போவேன், ஏன் இதில் எழுதுனா தான் மார்க் வரும். பரீட்சையில் எழுதுகிற பேனால எழுதணும் ராஜா, எழுதுகிற மாதிரி பேனால் எழுதுனா மார்க் வரும், எழுதாத பேனால் எழுதுனா மார்க் வராது, இவ்வளோதான். புரியுதா? எழுதுகிற பேனால் எழுதணும், எழுதுனா இங்கு அப்படியே ஃப்ளோ நல்லா அழகாக போயிட்டே இருந்தால் அதில் எழுதுனா மார்க் வரும். எழுதுகிற பேனால் எழுதுனா மார்க் வருமே ஒழிய எழுதாத பேனால் எழுதுனா மார்க் வராது, இவ்வளோதானே. அதை விட்டு நீ வந்து பிளாக் கலர் பேனால் எழுதினியா கிரீன் கலர் பேனால் எழுதினியான்னு திருத்துறவருக்கு தெரியவா போகுது? நீ என்ன கப்பு உள்ள பேனால் எழுதின, மூடி உள்ள பேனால் எழுதின, என்ன மாதிரியான உடல் அமைப்புடைய பேனால் எழுது, அவருக்கு என்ன தெரிய போகுது? அவர் ஆன்சரை படிக்கிறாரு, தெளிவாக இருந்ததுன்னா டிக் போட்டு மார்க் போடுறாரு. ஒரு ஆசிரியர் மார்க் போடுற போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் போடுவார். இதை வந்து இந்த கலராக நிர்ணயிக்குது. நீ பச்சை கலர் பேனால் எழுதிருந்தால் அவர் அரை மார்க் கூட போடுவார்னு அர்த்தம். திருத்துற போது ஒரு உற்சாகமாக இருந்தால் கொஞ்சம் கூட போடலாம், ஒரு அரை மார்க் கூட போடலாம், இது வேணால் நடக்கலாம். ஆனால் அது நீ வச்சிருக்கிற ராசி பேனாவால் ராசி இல்லாத பேனாவனாலே தயவுசெய்து பயப்படாது. அப்புறம் அந்த பேனா இல்லை நான் கையெழுத்து போட மாட்டேன், இந்த பேனால் கையெழுத்து போட்டால் தான் எனக்கு இந்த கான்ட்ராக்டே வந்து வெற்றிகரமாக இருக்கும். நீங்கள் என்ன ஆகிடுங்க தெரியுமா, மென்டலி பிளாக் ஆகிடுறோம்னு சொல்கிறாங்க. அதை மைண்டு வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுது. லாக் அண்ட் பிளாக், என்ன லாக் அண்ட் பிளாக்? அது உங்கள் மைண்டு வந்து உங்கள் மனசு வந்து அந்த இடத்துல போய் திகச்சு நின்றுடுது, அதோட சிக்கிக்குது, அதை விட நீங்கள் வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறீங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் இது மாதிரி உங்கள் மனசு பிளாக் ஆகவோ லாக் ஆகவோ பூட்டிக்கொள்ளவோ சிக்கிக்கொள்ளவோ பூட்டிக்கொள்ளவோ சிக்கிக்கொள்ளவோ அனுமதிக்காதீர்கள். இதனுடைய வேண்டுதல். நீங்கள் ஒரு பழைய கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா எப்போ போகிறதுக்கு போகிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாராம், வீரர்களுக்கு தயக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு காசை இப்படி சுண்டி போட்டு ஜெயிக்கலாம், பாருங்கள் பூ விழுந்தால் ஜெயிக்கலாம், தலை விழுந்தால் போருக்கு போக வேண்டாம், பூ விழும் ஜெயிச்சிருவார். அவர் சாகரப்போ பையன்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி இந்த காசை பத்திரமா வச்சுக்கோன்னு. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ரெண்டு பக்கமும் பூவே ஒட்டியிருக்கு அந்த காசில். அப்பா என்னப்பா, ராஜா நம்ம வீரர்களுக்கு உற்சாகம் வரணும், நான் பார்த்தேன் பூ விழுந்தால் ஜெயிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ரெண்டு பக்கமும் பூவை ஒட்டி ஒரு காசு நானே தனியாக வச்சுருந்தேன், இப்போ நான் சாக போகிறேன், திரும்ப எப்போது உனக்கு வேணும் நீ பயன்படுத்திக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னாராம். அப்போ உண்மையில் எது வெற்றி பெற்றது? அந்த வீரருடைய ஊக்கம் வெற்றி பெற்றது. சுதந்திரமாக இருங்க, எதுலேயும் பிளாக் ஆகாதீங்க, லாக் ஆகாதீங்க, மாட்டிக்காதீங்க, பூட்டிக்காதீங்க, சுதந்திரமாக இருங்க, சந்தோஷமாக இருக்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இதயம் தொட்ட பண்பலை கோடை பண்பலை 100.5 இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க வணக்கம். இன்னைக்கு ஒருவேளை ரஜினி பாடலா போகணும்னு ஏதாவது முடிவு இருக்கான்னு தெரியல. சரி, இருந்தாலும் அந்த பாடல் கேட்கலாம். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? சரி சரிங்க, என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. யாருக்கு?
3: எங்க ஒரு பால்வர் டீச்சர் வார்த்தை சத்யா அவங்க பாடல்.
2: சத்யா பேர் மட்டும் புரிஞ்சிச்சு, பால்வாடியில் வேலை பார்க்குறாங்கன்னு. சரி, அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் கொடுத்துடலாம். நன்றிங்க.
3: பிள்ளைக்கு எல்லாத்துக்கும்.
2: சரி, எல்லாருக்காகவும் கேட்டலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. காண்டாக்ட் 8939808574.
8: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
9: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
8: எலக்ட்ரோடெக் 2026.
10: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
12: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: எட்டு மணி 26 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்று காலை 9 வர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில்.

0: 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு வளமான வேளாண்மைக்கு வழி. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஜோதிமணிங்க மேம். கோவை மாவட்டம் கோவைப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேம்.
0: கோன்னு வருதே.
1: என்னங்க மேம்?
0: இல்லை, உங்களோட கோவை மாவட்டம் கோவை புதூர் ரெண்டுமே கோன்னு வருதுல்ல, அப்படி சொன்னேன்.
1: சரிங்க மேம்.
0: என்னங்க ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கீங்க, ஒரு சந்தோஷமும் இல்லை, என்ன காலையில இப்படி?
1: மேம் சந்தோஷம் தாங்க, லைன் கிடைச்சதே தெரியுது.
0: ஓ சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோதிமணி அம்மா?
1: மேம் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க மேம். நான்
0: எத்தனை வருடம் ஆகுது?
1: 20 வருஷம் ஆகுதுங்க.
0: ஓ 20 வருடம்.
1: ஆமாங்க.
0: பசங்க என்ன பண்றாங்க?
1: பசங்க ஸ்கூல் போறாங்க மேம்.
0: ஓ சரி சரி. கணவர்?
1: அவர் எலக்ட்ரிஷியனா இருக்காருங்க மேம்.
0: இல்லத்தரசியா இருக்கிறது கடினம்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேலைக்கு போறது கடினம்னு நினைக்கிறீங்களா?
1: ரெண்டுமே கஷ்டம் சொல்ல முடியாதுங்க மேம். பிடிச்சு செஞ்சா எல்லாமே சொல்லமந்தாங்க மேம்.
0: அப்படியா?
1: ஆமாங்க மேம்.
0: இப்படி எப்படிங்க எடுத்துக்க முடியும்? இப்போ இல்லத்தரசியா இருக்கீங்கன்னா நீங்க வீட்டில் மட்டும் தான் வேலை பார்க்குறீங்க, இதே வேலைக்கு போற பெண்கள்னா வேலைக்கும் போகணும் வீட்லயும் வேலை பார்க்கணும், எப்படி எளிதா எடுத்துக்க முடியும்ன்றீங்க? குறிப்பிட்ட வயதுக்கு மேல நம்மளால உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது தானே, எந்த வேலை செய்யறதுனாலும் அப்ப கஷ்டமா தானே இருக்கு. அப்ப தோணும்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன தோணுன்னா, சீ இவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க எவ்வளோ ஜாலியாக போயிட்டு வராங்க, புது புது ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்லாம் பெண்களுக்கு தோணும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் இவங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க, பகலில் தூங்குவாங்க, நமக்கு தூங்குறது கூட நேரம் கிடைக்கல அப்படின்னு தோணும்ல, அதனால தான் கேட்குறேன்.
1: அப்படின்னு சொல்ல முடியாதுங்க மேம். வேலைக்கு போகிறத விட வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற வேலையை அதிகமாக தாங்க மேம் இருக்கும்.
0: அப்போ பகல்ல எல்லாம் நீங்கள் உறங்க மாட்டீங்க, வேலை செஞ்சுட்டே தான் இருப்பீங்களா?
1: தூக்கமாக வராதுங்க.
0: உங்களுக்கு வராதுன்னு சொல்லுங்க. ஆனா இயல்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லத்தரசிகளா இருக்கவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த வேலையோட பலு காரணமா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சில பேர் புத்தகம் படிப்பாங்க, சில பேர் வந்து இந்த வானொலி கேட்கறது, தொலைக்காட்சி பாக்குறது, சில பேர் வந்து உறங்குவாங்க.
1: எப்படி சொல்றதுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு இருக்குங்களாங்க மேம். அது வந்து
0: சரிங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேம்? ஜூட் பாடுறது சிங்காரி அந்த பாட்டு.
0: புரியல, என்ன படம்? டியூட்ல இருந்து?
1: டியூட் படத்துல இருந்து சிங்காரி அந்த பாட்டு.
0: ஓ சிங்காரி அந்த பாடல் வேணும்.
1: ஆமா.
0: யாருக்காக?
1: பையனுக்காக.
0: உங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா.
0: எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்க மாட்டீங்க, உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச பாடல் தான் கேப்பீங்களா?
1: அப்படி இல்லைங்க மேடம், எல்லாத்துக்கும் பிடிக்குங்க, பையன் விரும்பி கேட்பாங்க அதனால.
0: ஓ சரிங்க. சரி, ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா அவங்களோட பாடலை கேட்கலாம். நன்றிங்க.
2: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
7: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
8: நான்
7: உங்க சூர்யா பேசுறேன். கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.
9: கோடைப்பண்பலை 100.5
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 89

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் 2612, கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026
3: கோடை பண்பில்லை 100.5 இல்

0: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்பமாக இணைந்திருக்கிறோம். இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை தந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் வரலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 கோயம்புத்தூர்லேருந்து வழக்கமாக பேசுகிற நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
2: என்றுமே உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் கோடை பன்மலை 100.5 இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் தென் பொன்மணியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன். கோவை மாவட்டம் ஊட்டி மேட்டுப்பாளையம் பக்கத்துல எங்க ஊர் இருக்குங்க.
2: அப்படிங்களா? அப்ப ஊட்டிக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்களா?
3: எங்கெங்க மேடம் போறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, போயிருக்கிறேங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊட்டி தாங்க.
2: என்ன
3: நண்பர்களுடன் விளையாடி அடி வாங்கினது அம்மா அப்பா கிட்ட அப்படி நினைவுகள் வந்துச்சுங்க. கிழங்கு காட்டுல கிழங்கு எடுத்தது தெரியாம நாங்களும் கிழங்கு எடுத்துட்டு வந்துட்டோம். கடைசியில பார்த்தா அது வெள்ளாம காடு, எப்படி கிழங்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னு கூப்பிட்டு வச்சு அடிச்சாங்க. அந்த நினைவுகள் எல்லாம் வந்துச்சுங்க.
2: இருந்தாலும் இப்ப தோணும்ல, அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு.
3: ஆமாங்க, தோணுது. ஆனா குடும்ப சூழல் அதனால இங்க கீழே வர வேண்டியதா போச்சுங்க.
2: சொந்த ஊரை விட்டுட்டு வந்தாச்சு.
3: ஆமாங்க மேடம்.
2: சரி, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: இல்லைங்க, தென்பன்மொழி என்ன வாழ வச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லாதான் இருக்கிறேங்க. கைத்தறி நெசவு தொழில் பண்ணி பட்டு போட நினைச்சிட்டு இருக்கிறேங்க.
2: ஓ சரி சரி,
3: அதனால நல்லாதான் இருக்குங்க. ஒண்ணு இல்ல, இருந்தாலும் அந்த பிறந்து வளர்ந்த ஊருங்கிறப்ப அது ஒரு அலாதியான சந்தோஷமா தான் இருக்குங்க.
2: சரி, இந்த கைத்தறி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது?
3: எங் குருநாதர் டி எம் சவுந்தரராஜன். எங்க சித்தப்பா, எங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்காரருங்க.
2: அவர் பேரு டி எம் சவுந்தரராஜனா?
3: அவங்க டி எம் சவுந்தரராஜன்.
2: பாடகர் சவுந்தரராஜன் பேர் மாதிரியே இருக்கே.
3: ஆமாங்க ஆமாங்க, அப்படிதான். சவுந்தரராஜன், இவர் சவுந்தரராஜன்.
2: ஓ, சவுந்த். நீங்க முதல்ல இருந்தே சவுந்தரராஜன் சொன்னீங்களா? அதான் பேர் சொல்றாங்க.
3: கிட்டே இருப்பாருங்க. டே, நான் சவுந்தரராஜன். குழு நடத்துவோம் நாங்க எல்லாம் சேர்ந்து, இந்த ஆடவர் குழு நடத்திட்டு இருந்தீங்களா, நான் சவுந்தரராஜன் சவுந்தரராஜன் எழுதுவங்க. அவர் அப்படி இல்லைன்னா அந்த தீ
2: போடணும்.
3: ஆறு வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திடீர்னு இறந்துட்டாருங்க. அப்புறம் என்னோட டிசி பாதுகாவலர்னு எனக்கு கையெழுத்து போட்டிருந்தாரு. அதை எடுத்து பாக்குறதுக்கு அவர் டி எம் சவுந்தரராஜன் அப்படின்னு தான் போட்டிருந்தாரு.
2: ஆனா நீங்க முதல்ல சொல்றப்ப சவுந்தரராஜன்
3: நம்ம பேச்சு வழக்குல சவுந்தரராஜன் சவுந்தரராஜன் வருது
2: இல்லைங்களா? பேரை மாத்தி சொல்லக்கூடாதுல்ல.
3: ஆமா, அவருக்கு கோவம் வருங்க.
2: சவுந்தரராஜன் பேர் முக்கியம் இல்ல, பேரை மாத்தி சொன்னா கோவம் தான் வரும் யாருக்குனாலும்.
3: ஆமாங்க, யாருக்கு? இப்ப நானே வந்து தென் பொன்மொழி தேனா மணிகண்டன் சொன்னாதே எனக்கு, வானொலியில பேசுறப்ப அப்படி சொன்னாதே எனக்கு ஒரு பெருமையா இருக்கு இல்லைங்களா? அதுதான் அந்த மாதிரி சொல்லி.
2: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் 2 இருந்து ஏதாவது ஒரு பாடல் தாங்க.
2: சரி, கண்டிப்பா கேட்டலாம். நன்றிங்க.
4: படி படி படி

0: தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
2: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
1: எல்லாமே டாப்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2612.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
5: முகத்தில் வருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
6: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்

ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார்.

0: சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாக. சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாக. இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்டே இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க. இவங்களை வந்து திருத்தி புடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு. இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து திருடுறது, அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான். நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடுனது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான். கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம். ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானான்
1: அவன். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: நேர்களின் விருப்பகானங்களை தந்து இனிதாய் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் கொலுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். நிகழ்ச்சி ஒரு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிற உயிரினங்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து உழைப்பதன் மூலமே மனித வாழ்வு முழுமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர்

ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வானவில் பண்பலையின் வண்ணமிகு கோளங்கள் தினம் ஒரு வண்ணமாய் ஏழு ஸ்வரம் பாடும் எண்ணங்களின் இசை ஓவியம் நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் வளமான வேளாண்மைக்கு வழி. சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியினைய அன்பு உறவுகள், அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் 24 24 24 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
10: நன்றி பௌசியா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 இன்றும் வேளாண் வானவில் உங்களுக்காக மலரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வளமான வேளாண்மைக்கு வழி. வளமான வேளாண்மைனா என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஆட்கள் பற்றாக்குறை, செலவினங்கள் அதிகமாக இருக்குது, அப்புறம் நீர் தேவை, இது மாதிரியான பல்வேறு கூறுகள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்துறது, சரியாக எப்படி கையாள்றது, சரியாக எப்படி மேலாண்மை செஞ்சு வேளாண்மையில் சிறக்கிறது, இது மாதிரியான பல்வேறு கேள்விகள், அதாவது நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவையாக இருக்குது. ஏன்னா சுற்றுச்சூழல், தண்ணீர், நிலம் இந்த மாதிரி எல்லாம் மாசுபட்டுருக்கக்கூடிய சூழலில் உணவாவது நம்ம சரியாக எடுத்துக்கணும், அந்த உணவின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் நஞ்சில்லாத, ரசாயனம் இல்லாத உணவுகளை எப்படி தயாரிக்கிறது, குறைஞ்ச அளவு நீரை வச்சு எப்படி அதிக பரப்பில் விவசாயம் செய்கிறது, இந்த மூடாக்கு முறைகள்லாம் என்னென்னலாம் இருக்குது, இது மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் நேயர்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்கக்கூடிய வேளாண் ஆய்வு மன்றத்தினுடைய அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசி வழியாக நம்மோடு இணைந்திருக்கிறார். வானொலிக்கு பரிச்சயமானவர், நிறைய உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், அப்புறம் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் வந்து இந்த வேளாண் பெருமக்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கறது, ஆலோசனைகள் கொடுக்கறது, மீனமிழம், பஞ்சகவியம் மாதிரியான இயற்கை இடுபொருட்களை, பூச்சி வரட்டிகளை தயாரித்து கொடுக்கறது, அது எப்படி தயாரிக்கிறதுங்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறது, வேளாண் அறிவியல் மையங்களில் நிறையா பணிப்பட்டறைகளில் வந்து பங்கேற்று அவங்களுக்கான பயிற்சிகளை வழங்குறது, இது மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகளையும் செஞ்சிகிட்ருக்காரு. ஐயாவை சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா?
0: மகிழ்ச்சிங்கய்யா, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கங்கய்யா.
0: மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். நேயர்கள் புரிதலுக்காக இந்த நஞ்சில்லாத உணவு அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான இடுபொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சா அது இயற்கை வேளாண்மை?
1: நன்றிங்க. அதாவது
0: சரிங்க,
1: தற்சமயம் வந்து முழுக்க முழுக்க ரசாயனம் மட்டுமே பயன்பாட்டுல இருக்கு. அப்படி பயன்படுத்தி மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியுங்கிறத மக்கள் வந்து அந்த நிலைமைக்கு ஆட்படுத்தப்பட்டுட்டாங்க. அது அந்த நிலை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மண் அதிக அளவுக்கு உப்புத்தன்மை ஏறிடுச்சு அப்படின்னா எதுவுமே விளையாது. அப்ப அந்த நிலைய வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து இப்படி ஒரு நிலைப்பாட்டை நமக்கு வச்சுட்டு போகல. அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இலைதலைகள், மாடு கிடைப்படுத்துதல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய பயன்படுத்தி குப்பை எருக்கழிவுறது, வயல் வரப்புகள்ல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற இலைதலைகளை வச்சு கொண்டாந்து போடுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய உண்டு பண்ணி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மண் வந்து பிஹெச் லெவல்னு சொல்லக்கூடியது அதிகம் ஆகல, நல்லா விளைஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா தற்சமயத்துல வந்து அதிக அளவுக்கு இந்த உரங்களை பயன்படுத்துறதும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலும் கெட்டுச்சு, நிலத்து நீரும் கெட்டுருச்சு, அந்த நிலமும் கெட்டு போச்சு. இப்ப விளைச்சல் வந்து கம்மி, செலவினங்கள் அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த நிலைகள் வந்து இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து முன்னோர்கள் கொடுத்துட்டு போன நிலம் நம்ம காலத்திலேயே அது வந்து பயனற்ற நிலையா போயிடும் போல
0: இருக்கு.
1: அப்ப நம்ம சந்ததியினர்களுக்கு இந்த நிலத்தை வந்து எப்படி விட்டுட்டு போறது, எப்படி நம்ம உணவு இதை வந்து மேன்மைப்படுத்திக்கிறது? அப்ப நம்ம பழையபடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த கொள்கைக்கே நம்ம போனா மட்டும்தான் நம்ம சந்ததியினர்களுக்கு இந்த நிலத்தை வந்து விட்டுட்டு போக முடியும், அது பயன்பாட்டுக்குள்ள நிலமா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து என்னெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நம்ம மறுபடியும் ஆடு மாடுகள் குறைஞ்சதுனால நம்ம வந்து அங்கக வேளாண்மையில வந்து மறுபடியும் இலைகளை வந்து தக்கப்புண்டு தனப்பை

0: அது மாதிரி
1: பயிர்களை
0: விதைகளா விதைச்சு அதை வந்து வளர வச்சு அதை வந்து நம்ம மடக்கி நம்ம வந்து பயிரை நடவு பண்ணிக்கிட்டு இருந்தாவே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஒன்னு அடுத்தபடியா இதற்கு உரம்னு சொல்றதுக்கு பதிலா ஊட்டமேற்றிய தொழு உரமாவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு அதவே உரம் மாதிரியே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாவே நம்மளால அந்த உரத்துல இருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து தெளிப்பு அப்படின்னு சொல்லி பயிர் வளர்ச்சி ஊக்கிய தெளிக்கணும் அப்படின்னா பஞ்சகவியம் மீனமிலம் அந்த மாதிரி ஜீவாமிர்தம் WDC இந்த மாதிரில பயிர் வளர்ச்சியா பயன்படுத்திக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுக்கு பதிலா பூச்சி விரட்டிகளை பயன்படுத்திக்கலாம். எருக்கந்தலை வேப்பந்தலை ஆடுதொடை புங்கை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி மாட்டு கோமயத்துல இந்த இலைகள் எல்லாம் தகைச்சி கொஞ்சமா எடுத்து அதை இடிச்சு அந்த சாறு அதுல ஊற வச்சு அதுல இருந்து நம்ம வர்ற கலெக்ஷனை போட்டு பல எப்படி நம்ம வந்து பயிர்களுக்கு பூச்சிகளுக்கு மாற்றா செலுத்தம்னா இது பூச்சி விரட்டி பூச்சி கொல்லி இல்லை. அப்ப நம்ம தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஈஸியாவும் உணவை நஞ்சுப்படுத்தாமையும் அந்த எஞ்சிய புல்லுகளை வந்து கால்நடை கொடுக்கும் போது அங்க வந்து நஞ்சாகாமையும் நீர்நிலைகள் நஞ்சாகாமையும் நம்ம சுற்றுச்சூழல் நஞ்சாகாமையும் நம்ம நிலங்கள் மாசுபடாமையும் நம்ம ரெகுலரா பண்ணிக்க முடியும்.
1: சிறப்புங்க, நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கீங்கய்யா. நல்ல வேளாண்மை செய்வதற்கு, நஞ்சில்லா வேளாண்மை செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இதை ஒட்டி நேயர்கள் கேள்வியோட காத்துட்டு இருக்காங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வானவெளியில் வளமான வேளாண்மைக்கு வழிகள் தொடரும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
9: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
8: எலக்ட்ரோடெக் 2026.
10: கல்யாணத்துல கவனிச்சியா,
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9445.

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: மேகவீதியில் ராகவூர் வளமது கொடைக்கானல் பந்தலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வளமான வேளாண்மைக்கு வழி என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குளித்தலை வேளாண் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு தகவல்களை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கங்க. யாருங்கிறது?
7: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சாந்தி தோட்டம்.
6: சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
7: சார்? இப்ப வந்து எது பயிர் செஞ்சாலும் பாத்தீங்கன்னா களைங்கிறது அப்படிங்கறது அதிகமா இருக்குது. இது வராம இருக்கிறது வந்து இயற்கை முறையில வந்து என்ன செய்யலாங்க? இப்ப ஒரு சோள பயிர் அடவேரை வந்துங்க மாட்டுக்கு போட்டா கூட அது வந்து பாத்தீங்கன்னா அருகு முள் குரலாம் அதிகமா இருக்கு சார். எப்படி நிலத்துல ஏதாவது உழுதல் வந்து அதிகம் பண்றதா, இல்ல உரம் வந்து எப்படி இத பண்றது, என்ன பண்றது?
8: வணக்கம். வணக்கம்.
6: சொல்லுங்க.
8: வெள்ளியணை விவசாய அவர்களுக்கு வணக்கம். அதாவது தொடர்ந்து நம்மளுடைய நிலங்களை வந்து நம்ம வந்து கொள்ளு பயிருங்கிறத ஒண்ண வந்து நம்ம மறந்துட்டோம். கோடை காலங்கள்ல வந்து வெள்ளாம வைக்கிறதுக்கு முன்னிட்ட காலங்கள்ல கொள்ளு பயிரை வந்து சும்மா வந்து நெருங்கி அந்த காட்டை உழவு ஓட்டி தெளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மூச்சு விடாம மண்ணு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மூடி செடி வளமா வளர்ந்துடும். அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு மாசம் 1.5 மாசம் 2 மாசம் அளவுக்கு அந்த மாதிரி அது நெருக்கமா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற களைகளுக்கான மூலாதாரமான விதைகள் இறந்துடும். திருப்பி திருப்பி களை வராது. இப்ப இத என்ன சொல்றேன்னா வருஷத்துல 1 முறையாவது 2 முறையாவது நம்ம நிலம் சும்மா கிடக்கும் போது அந்த மாதிரி பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா கோரை அருகுங்கிற பெர்மனன்ட் இந்த களைகளை வந்து அழிக்கிறதுக்கான வழி இதுதான்.
6: இது இந்த பலதானிய விதைப்பு மாதிரியே பூ பூக்கக்கூடிய தருவாயில மடக்கி உழுதுறலாங்களா, இல்ல எப்படிங்க?
8: உழுதுறலாம். ஆனா இன்னொரு சான்ஸ் இருக்கு சார். இந்த கொள்ள வந்து நம்ம வந்து திருப்பி வந்து அப்படியே புடுங்கி ஆடு மாடுகளுக்கு போர் வச்சுக்கலாம். இத மனிதருக்கு வந்து நம்ம கொள்ள எடுத்துக்கிறதோட நம்ம வந்து நல்லா வளர வச்சு லேசா காயும் போது அப்படியே வந்து நம்ம புடுங்கி மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு உணவா வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி வந்து ரெகுலரா பண்ற விவசாயிகளுக்கு கோரை அருகுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம காட்டை பாதுகாத்துக்கலாம். களைகள்
6: ஏன்னா மற்ற களைகள்லாம் கூட கட்டுப்படுத்தலாம், அந்த கோரை அருக வந்து கட்டுப்படுத்த முடியாது, ரொம்பவும் ஆழத்துல விதைகள்லாம் இருக்கும்.
8: கோரையும் அருகையும் கூட கட்டுப்படுத்துறதுக்கு இதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு சார். அதுல பயனடைஞ்ச விவசாயில நானும்.
6: அருமைங்க, அருமைங்க.
8: முன்னோர்கள் இருந்து பெறப்பட்ட தகவல்கள்.
6: சிறப்பான தகவலை கொடுத்துருக்கிறீங்க. பெரும்பாலான விவசாயிகளுக்கு இது பயனுள்ள வகையில் அமையும் நம்புறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க. வாங்க. வணக்கம்.
9: 100.5 கோடை எப்பம் பணியாற்றி கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. உழவனுக்கு உறுதுணையாக இருக்கும் அக்ரி ஏயோ அவர்களுக்கும் நன்றி. ஏ எங்களுக்கு மானாவரிங்கயா.
6: சரிங்க.
9: தம்பட்டி பக்கத்துல.
6: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
9: ஐயா, திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் வட்டம், செம்பட்டி அருகே நடுப்பட்டி.
6: சரிங்க. பேருங்க?
9: பேரு மாயாகிருஷ்ணன்யா.
6: சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
9: அதான் இங்க புறம் நம்மளுக்கு புற செங்காருங்கய்யா. கிணறுல போர் தான்.
6: வெள்ளரி அதிகமா விளையக்கூடிய பூமி.
9: வெள்ளரி இங்க இல்லைங்க.
6: இல்லைங்க.
9: வெள்ளரி வந்து ஆத்தூர், அதாவது ரோட்டுக்கு செம்பட்டிக்கு மேற்கு புறமா அந்த வயக்காட்டுல வேணா போடுவாங்க. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த செல்ஸ் தான். வெளியில வாங்கிட்டு வந்து ஏவாரிக்கு செல்ஸ் பண்ணுவாங்க.
6: சரிங்க. சரிங்க, என்ன கேள்விங்க கேளுங்க
9: ஐயா. நம்மளது செங்காடு, என்ன வெள்ளாம வைக்கணும், அதுக்கு இயற்கை மருந்து அடிக்கணும், அதுக்கு

0: நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து உதவி செய்யுங்க.
1: தண்ணீர் பாசனங்கயா, கிணற்று பாசனங்களா, எப்படிங்க? மானாவாரி நலமா? சரி, அவர் இணைப்பிலிருந்து விடுபட்டார். சொல்லுங்கய்யா, இந்த செம்மண் பூமி அல்லது கரிசல் பூமின்னு இந்த மண் வகைக்கு ஏற்ற மாதிரி வேளாண்மை செய்யணுமா, பயிர் பண்ணணுமா?
2: நிச்சயமா, அது பொதுவாக வந்து செம்மண் ரெட் சாயல் அப்படிங்கிறதே ஒரு நல்ல மண். அதாவது வந்து இதுல இருக்கிற நீர் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் உப்பு நிறைந்ததாக இருக்கும். அந்த போர்வெல்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில கூடிய மட்டும் உப்பு கொஞ்சம் இருக்கும், அப்படி தண்ணி தான் அதுல கிடைக்கும். அப்படி இருக்கிற இதுல வந்து அதை தாங்கி வளரக்கூடிய வெள்ளாமைகளை நம்ம வைக்கலாம். அப்புறம் வந்து இவர் வந்து இயற்கையா வந்து அதுக்கு ஏதாவது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து நிச்சயமா வந்து அவர் வந்து ஜீவாமிர்த கரைசலை ஓ மண்ணுக்கு உணவா கொடுக்கலாம். மண்ணுக்கு வந்து உர பரிந்துரையே அவர் கைவிட்டுட்டு ஊட்டமேற்றிய தொழு உரங்களை பயன்படுத்தலாம், இலைகளைகளை மடக்கலாம், வந்து நமக்கு வந்து ஜீவாமிர்த கரைசலை விடலாம். இந்த மாதிரி வானாவாரியான பகுதிகளில் அதிகமாக ஆடு மாடுகள் வந்து மேயறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு, நாங்கள் பார்த்துருக்கேன். அதை கிட போடுறதா அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் வருஷத்துல ஒரு தடையாவது. அது மாதிரி வந்து இவங்க வந்து இந்த நிலத்தை வந்து மேல வந்து இந்த மாதிரி பயிர் வளர்ச்சி ஊக்கியல்னு சொல்லக்கூடிய பஞ்சகவியம் மீனமிலம் இந்த மாதிரியை பயன்படுத்தி பயிர் வளர்ச்சி ஊக்கியம் மேற்கொள்ளலாம். எள்ளு, குச்சிவெளி கிழங்கு, சோளம், கம்பு, துவரை, முத்து சோளக்கருது, இது எல்லாமே அருமையாக வரும் இந்த செம்மண் பூமிக்கு.
1: பெரும்பாலும் அந்த பகுதிகளில் சிறுதானியங்களை பார்க்க முடியும், பயிர் பண்ணியிருப்பாங்க, கம்பு கேழ்வரகு மாதிரியான சிறுதானியங்கள் பயிர் பண்ணுவாங்க. சிறப்புங்க, நல்ல ஒரு தகவலை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் நினைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: ஹலோ,
1: வணக்கங்க, இப்ப வந்துட்டீங்க. வணக்கங்க ஐயா.
3: வணக்கம், இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்கங்கிறது பேசுறீங்க
3: ஐயா? சிவகங்கை மாவட்டம் இளையலூர்ல இக்பால் பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி
3: ஐயா? இப்ப இந்த காலத்துல வந்து ரசாயன பொருட்கள் போட்டு விவசாயம் பார்த்தா விவசாயம் வந்து அவ்வளவு வளர்ச்சி இல்லை. அந்த காலத்துல வந்து இயற்கை போட்டாங்க, அது செடி கொடிகள் போட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஆடுகளை வந்து கிட போடுவாங்க, கிட போட்டு இருந்தாக்கா நல்லா விவசாயம் நல்லா பெருகும். அப்புறம் வந்து வந்து ஆவரம் செடியை போட்டு இருந்தாப்புல, தண்ணியில போட்டு அவங்க வந்து போட்டு இருந்தாப்புல, அப்ப வந்து விவசாயம் வந்து நல்லா இருக்கும், பூச்சிகள்லாம் எதுவும் வராது, விவசாயம் நல்லா வளரும். ஆனா இந்த காலத்துல வந்து போது இந்த காலத்துல வந்து உரங்கள் போடுறதுனாட்டி பல பாதிப்புகள் ஏற்படுது.
1: சரிங்க, என்ன கேள்விங்கய்யா? கேள்விக்கு நேரடியாக கேள்விக்கு வந்துருங்கய்யா. என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
3: என்னங்கய்யா?
1: என்ன கேள்விங்கய்யா? கேள்விக்கு நேரடியாக வந்துருங்க.
3: இல்லைங்க, இப்போ வந்து இயற்கை உரம் எப்படி இப்போ பயன்படுத்தலாம் வயல்லன்னு சொன்னா நல்லா தேவலங்கய்யா.
1: சரிங்க
2: ஐயா, வணக்கம். அதாவது அந்த விவசாயி வந்து இயற்கைக்கு மாறுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி வந்து அவர் மாறணும் அப்படின்னா பலதானிய விதைப்புகளை எப்ப விவசாயம் பண்ண நினைக்கிறாரோ காடை உணவு ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான விதைகளை ஒன்று சேர்த்து, பலதானிய விதைகளை ஒன்று சேர்த்து அதை வந்து தெளித்து அதை வளர வச்சு பூக்கும் பருவம் வந்தோடனே மடக்கி உழவு ஓட்டினாவே அன்னையிலேருந்து அவர் வந்து இயற்கை விவசாயத்துக்கான விவசாயம் மாறிடுறாரு. அதை வந்து இன்னும் மேலும் வந்து அவர் வந்து இதுக்கெல்லாம் வழிகாட்டியா நம்ம நம்பரை ஃபாலோ பண்ணாருன்னா இன்னும் அவருக்கு அடுத்தடுத்தது நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா நாட்டு ரக விதைகளை பயன்படுத்தும் போது அந்த நாட்டு ரகம் ரகத்தில் இருக்கக்கூடிய காய்கறி பயிர்களாகட்டும், மற்ற எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த குறிப்பிட்ட சீதோஷன் நிலையை தாங்கி வளரக்கூடியது, வறட்சியை தாங்கக்கூடியது, பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு தகவமைப்பை கொண்டிருந்தது. இப்போ நம்ம அதிக விளைச்சல் தேவை அப்படின்றதுனால ஒட்டு ரகங்கள் புதிய கண்டுபிடிப்பு.
2: இன்னொன்று என்னன்னா, நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம், வெப்ப மண்டலத்திலேயே மிக தமிழ்நாட்டில் எந்த பகுதி அதிகம், அங்கே என்ன வளரும், அந்த இதே கான்செப்டே மாறிடுச்சு. அந்த ஆலோசனை வந்து விவசாயிகள் மேம்படுத்திக்கணும், அந்த ஆலோசனை பெறவர்களை கான்டாக்ட் பண்ணிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணின விவசாயத்தில் இவ்வளவு பிரச்சனை இல்லை, இப்போ பிரச்சனைகள் அதிகமாக விவசாயி சந்திக்கிறாங்க, அதிகமாக வந்து உற்பத்தி செலவை கூட்டிக்கிறாங்க, வருமானம் இல்லை, விவசாயத்தை வெறுக்கிறாங்க

0: அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆலோசனை வேணும். அப்ப அந்த ஆலோசனை பெறுவரா பெறும் மையத்தையோ பெறுவர்களையோ அரசு மற்றும் இவங்களே அதை தேடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க. ஆமா, அதை பண்ணுனா நிச்சயமா விவசாயத்துல வெற்றி உண்டு.
1: நிச்சயமா குறைஞ்ச செலவு, நம்ம எவ்வளவு தூரம் விவசாயத்துல செலவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் அதிகமாகும். சில நுட்பங்களையும் பயன்படுத்திக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? ஐயா மாதிரியான அனுபவம் வாய்ந்தவர்கள் இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் உள்ள ஆட்களை வந்து தொடர்பு கொண்டு ஐயா சொன்ன மாதிரி ஆலோசனைகள் பெற்று விவசாயம் செஞ்சோம்னா நிச்சயமாக சிறக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
6: மூன்று 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8938085744.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
12: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்டர் கோல்ட்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஒழுக்கத்துடன் இணைந்த

0: தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
2: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624. கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வானலையில் காண மழை. இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வளமான வேளாண்மைக்கு வழி என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் கே வி செந்தில்குமார் அவர்கள். ஐயா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து இந்த கலை கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல பெரிய சவால்கள் இருக்குது. நீங்கள் இப்போ சொன்ன இந்த கொள்ளு விதைப்பது மூலமாக ஆழமாக பரவக்கூடிய அது அருகு கோரை இந்த மாதிரியான கலைகளை கட்டுப்படுத்தலான்னு சொன்னீங்க. இந்த பலதானை விதைப்பின் மூலமாகவும் கட்டுப்படுத்த முடியுமா?
1: கட்டுப்படுத்த முடியுங்க. தொடர்ந்து விவசாயிகள் வந்து பசுந்தாள் உரங்களை வந்து பயிரிட்டு அதை மடக்கிற அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டவே மறந்துட்டாங்க. அதாவது எப்போ வந்து கலை குழிகள் வந்து கையில விவசாயிகளுக்கு ஈஸியா கிடைக்கப்பட்டதோ அதோடைய வந்து அதோடைய கெடுதல் தன்மையை உணராது ரொம்ப ஃபாஸ்டா அதை பயன்படுத்தாங்க. அப்படிங்கும் போது அது இருக்கேங்கிறதுல வந்து அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய தொடர்ந்து பயன்படுத்தினா நமக்கு வந்து நிலங்கள் வந்து பிஹெச் லெவல் அதிகமாகி எதுவுமே வெள்ளாம விளையாம தொடர்ந்து பசுந்தாள் உர பயிர்களை தக்கப்பூண்டு சணப்பை கிளறி செடியா நம்ம வந்து மரங்கள்ல நம்மளை சுற்றி விவசாய நிலங்களை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுடைய அந்த கிளைகள் இலைதலைகளை எருக்கஞ்செடி இந்த மாதிரி இன்னும் இருக்கு நிறைய அது கேட்டாரற்று கிடக்குது. அத வந்து இப்ப வந்து மேன் பவர் கொண்டு எல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணணும்னு இல்லை, இப்ப வந்து டிராக்டர்ல வந்து கட்டிங் வந்துருச்சுங்க. அது அழகா நான் ஒரு தடவை பார்த்தேன், அழகா அந்த ரோட் சைட்ல இருக்கிற வேஸ்டேஜ் தான் அழகா கட் பண்ணுது. அதான் அழகா வந்து அப்படியே கட்டா கட்டி அப்படியே அதே டிராக்டர்ல தூக்கி போட்டு வயல்ல கொண்டாந்து தர்றாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து போட்டோம்னா அந்த பச்சை இலைகளை மண்ணுல போடும் போது மண்ணுல ஒரு சின்ன வெப்பம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு வெப்பநிலை ஏறி இறங்கும் போது இந்த களைகளுக்கான காரணிகளான விதைகள் அழிக்கப்படும். இது ஒரு பெரிய தொழில்நுட்பம் தான். இந்த எப்போ வந்து தொடர்ந்து வந்து நீங்க களை வருதோ களைக்கான விதைகள் மண்ணிலேயே இருக்கும்
0: நிச்சயமா.
1: அது வந்து ஆடு மாடுகள் மேயும் போதும் சரி, பொதுவா ஆடு வந்து ஒரு பத்து தடவை நம்ம வயலுக்குள்ள வந்துட்டு வெளியில போயிடுச்சுன்னா சீத்தை எண்ணிலடங்கா சீத்த விதைகள்
0: முளைச்சிடும்.
1: அதனால வந்து பசுந்தாள் உரங்களை ஏதாவது ஒரு வகையில

0: விவசாயிகள் தொடர்ந்து பயன்படுத்தணும்னு இந்த நிகழ்ச்சியில தான் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நல்லதுங்க, நிச்சயமாக விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, இப்ப வந்துட்டீங்க, பேசலாம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், ஐயா செருப்பு வந்தவருக்கு வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் தொட்டியம் கோன்றாக்கம்பட்டி பி குண்டுமணி சார்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி?
2: இந்த நம்ம வந்து எனக்கு வயது 55 ஆகுதுங்க. நான் வந்து அந்த காலத்துல மாதிரியே வயல்ல வந்து குப்பை தான் போடுவேன், தலை இந்த சனப்பை வந்து மடக்கி வச்சு உழுது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வரேன். ஆனா வந்து குழந்தை மாதிரி இந்த பூட்டு வந்த உடனே கத்தச்சு கத்தச்சு உழுவுது சார்.
1: என்ன பயிர் பண்ணிருக்கீங்க?
2: நிலம் வந்து பரிசோதனை பண்ணுமா நிலத்தை, இல்ல தண்ணி காவேரி தண்ணி தான்
1: இல்லங்க? என்ன பயிர் பண்ணிருக்கீங்க?
2: அதுக்கு தான் டவுட் கேட்கலாம்.
1: ஐயா என்னங்க ஐயா பயிர் பண்ணிருக்கீங்க?
2: சாகுபடி இந்த நெல்லுங்க.
1: நெல் சாகுபடி பண்ணிருக்கீங்க, அதுல குலை நோய் மாதிரி வருதுங்களா?
2: ஆமா, அப்படி தோக மறிஞ்சு மறிஞ்சு அப்படி இந்த கரு கரு கருது வந்து அப்படி துண்டிச்சு உழுவுதுங்க.
1: என்ன ரகங்க ஐயா போட்டிருக்கீங்க?
2: 5020ங்க.
1: சரிங்க ஐயா, சொல்றாரு கேளுங்க.
0: வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
0: அதாவது வந்து எப்போதுமே வந்து நெல்லை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே வாங்கிய விதையில குலை நோய் தாக்கப்பட்ட விதைகளா இருக்கும் பட்சத்துல நிச்சயமா நீங்க சொல்ற பிரச்சனைக்கு நீங்க
1: ஆளாகுவீங்க.
0: வாழையை பொறுத்தளவுக்கு ஏர்லதான் பிரச்சனைகளுக்கான காரணிகளுடைய முட்டைகள் இருக்கும். அந்த முட்டைகளை நீக்கி சூடாமோனாக்கு பஞ்சகவியம் மாதிரி இல்ல நினைச்சு நட்டா தான் அந்த அது வந்து பிரச்சனை இல்லாம தலை. அதே மாதிரி நெல்லு வந்து F1 ஃபவுண்டேஷன் சீட்ஸ் 1 தான் நம்ம பயன்படுத்தணும். சர்டிபிகேட் சீட்டை தான் பயன்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை மையங்களை விவசாயிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களா? F1 அப்படின்னா விதையினுடைய சாப்பு பையனுடைய மேல என்ன கலர்ல இருக்கும், பச்சை கலர் என்ன சொல்லுது, வெள்ளை கலர் என்ன சொல்லுது அப்படிங்கிற அடையாளங்கள்லாம் விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். இவர் போட்ட விதை வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட F1 ஃபவுண்டேஷன் சீட்ஸ் 1 இல்ல ஃபவுண்டேஷன் சீட்ஸ் 2 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறம் விதைய வந்து ட்ரீட்டட் பண்ணி தான் வந்து நம்ம வயலுக்கு கொண்டு போகணும். அந்த முறைகளை இவங்க அறிஞ்சிருக்கணும்.
1: சரிங்க.
0: குறிப்பா ஒரு 10 நெல் எடுத்து போட்டா எத்தனை நெல் மிதக்குது, எத்தனை நெல் தண்ணிக்குள்ள போயிருக்குங்கிறத வச்சே விதையத்தோட தரத்தை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கு. வெள்ள பொன்னி அதை விட்டு 5020 கொலை நோய், அவர் ஐயா சொல்றது வந்து இலை உரை அழுகல் நோயின்னு பேருங்க சார்.
1: சரிங்க.
0: அது வந்து என்ன பண்ணோம்னா எப்ப அதிகமா அது வரும்னா பனி தொடர்ந்து இருந்தா வரும். வடிகால் அற்ற நிலமா இருந்ததுன்னா வரும். தொடர்ந்து நெல்லம்பயிரே செஞ்சா வரும். மற்ற வயல்கள்ல நடந்து மருந்தடிச்ச விவசாயி இந்த வயலுக்குள்ள நடந்தாவே வரும்.
1: ஓ,
0: காத்துல வரும். அந்த நிலத்துல இருந்து வடிஞ்ச வடிகால் தண்ணி வழியா வரும். அது மாதிரி அது வந்து என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு நச்சு ஏரியாது.
1: சரிங்க.
0: அதுக்கான காரணங்களே தான் தொடர்ந்து இவங்களும் பசந்தாள் உல பயிர்களை பயன்படுத்தி அந்த நடவுக்கு போகணும், நல்ல விதைகளை வாங்கி நடக்கணும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமா அவங்க தவிர்த்துக்கலாம்.
1: சரிங்க. என்னென்ன வழிகள்ல எல்லாம் இந்த நோய் பரவுது அப்படிங்கிறத ஐயா சொல்லிட்டாரு, அந்த வழிகளை தடுத்து அந்த நோயில இருந்து பாதுகாப்பு பண்ணணும். ஐயா சொன்ன மாதிரி F1 ரக தரமான விதைகளை வாங்கி விதை நேர்த்தி செய்து முறைப்படுத்தி அதுக்கப்புறமா நடவு செய்கிறது சாலை சிறந்ததாக இருக்கும். நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு கொடைக்கானல் பண்பலை 100.5 வளமான வேளாண்மைக்கு வழிகள்.
3: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
4: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
3: எலக்ட்ரோடெக் 2026.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர்
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்லை.

0: எத்திக்கும் தித்திக்கும் கொடைக்கானல் பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் தலையங்க நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். வளமான வேளாண்மைக்கு வழி என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர் குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே வி செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசி வழியாக இணைந்து பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜே மலைப்படத்துலேருந்து தேவதாஸ்.
0: என்னங்க பேர் சொல்லுங்க?
1: தேவதாஸ். தேவதாஸ்.
0: தேவதாஸ்.
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன கேள்வி வச்சிருக்கிறீங்க?
1: ஒரு குண்டு சீனி வர போட்டுருங்க சார்.
0: சரிங்க.
1: அதில் பார்த்தா சவரி சவரி சவரி குலை வந்து அதிகமாக வருது. மேற்கொண்டு வந்து அந்த ஒரு குண்டுலேயே வந்து பாதி வந்து சின்ன செடியாக இருக்குது, பாதி செடி பெரிய செடி கீழே விட காயாச்சிருக்கு. அந்த சவரி குலையை அழிக்கிறதுக்கு வேறு எதுவும் வச்சுருக்காங்களா ஐயா உங்கள்கிட்ட?
0: வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுங்களா?
1: ஆமாம், ஒன் சைடு வளர்ச்சி இல்லாமல் மணல் காடு. மணல் காடு. இத்தனைக்கு தண்ணி போகிற தண்ணி தான் வச்சு பார்த்துறோம்.
0: சரிங்க.
1: தண்ணி வந்து ஒன் சைடு காயாக இருக்குது, ஒன் சைடு சூழ்ந்த காயாக இருக்குது, கொஞ்சம் வளர்ச்சியாக, ஒன் சைடு வந்து வளரவே இல்லை.
0: ம் ம். தண்ணி உப்பு தண்ணிங்களா நல்ல தண்ணிங்களா?
1: மண் உரம் போட்டிருக்கேன். மண் உரம்.
0: என்ன உரங்கய்யா?
1: மண் உரம், வெள்ளையரண்டு உரம் உரம் வாங்கி போட்டேன்.
0: மண் உரமா? ம் ம். சரி.
1: மணல் காடு மண் மண்ணு தான்.
0: சரிங்க சரிங்க சரிங்க ஐயா சொல்றாரு. ம் சரிங்க ஐயா சொல்றாரு. கேளுங்க
2: ஐயா. அவருக்கு வந்து சொல்லுவத கூட தெளிவா கொஞ்சம் சொல்ல முடியாத நிலை. உரத்தோட பேர் கூட சொல்ல முடியல அவரால். இந்த விவசாயியோட கொஞ்சம் நிலைமை எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இவங்க துன்பப்படுறாங்க. ஆலோசனை இவங்களுக்கு எல்லாம் வேணும் ரைட்டு. ஆனா வந்து அவர் வந்து உடனே வந்து நியூட்ரல் ஆகணும்
0: அப்படின்னா
2: நமக்கு வந்து ஜீவாமிர்த கரைசலை கொடுத்தாருன்னா உடனே இந்த ஈடு சோடு

0: சொல்றது அது. அதாவது ஒரே மாதிரி இதெல்லாம இல்லாம தான் வந்து அங்கங்க அங்க குறைபாடு உடையதா இருக்கு. அப்புறம் வந்து இந்த நோய் வந்து அந்த அவர் அவர் சொல்றீங்களா, அதிகமா வந்து இந்த பூச்சிகள் வந்து தொலைவிட்டு அந்த உள்ள இருக்கிற மாவை வந்து சாப்பிடுறதுக்கு அந்த விதைகளை சாப்பிடுறதுக்கு நிறைய பிரச்சனை பண்ணும். அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க இப்ப இல்ல இந்த பூ எடுக்கிற பருவத்துக்கு முன் காலங்களிலேயே அவங்க வந்து இந்த மூலிகை பூச்சி வரட்டி மாதிரி தொடர்ந்து பயன்படுத்தி வேப்ப முன்னாக்கம் மண்ணில் இடுறது, மற்றபடி பூச்சி வரட்டிகளை பயன்படுத்துறது, பஞ்சகவியத்தை பயன்படுத்தும் போது பஞ்சகவியத்துக்குள்ள வந்து ஸ்தானமும் கோமையும் இருக்கிறதுனால பயிர் வளர்ச்சி ஊக்கியாவும் பயன்படுத்திக்கும். இந்த மாதிரி பயிர்கள் வந்து ஆங்காங்கே குறைபாடு உடையதா இல்லாம பாதுகாத்துக்கும். அந்த விவசாயியுடைய தோட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து நல்ல மலர்ச்சியா இருக்காது, இலைகள் எல்லாம் போரான் போராக்ட், அந்த சத்து குறைபாடுல பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க, பெரசல்பேட்டு, மெக்னீசியம், மாலிபடினம், ஜிங்கு, போரான் போராக்ட் அப்படின்னு மைக்ரோ நியூ என்பிகே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு,
1: நுண்ணூட்ட சத்துக்கள்.
0: அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அதிக குறைபாடு எதுக்கு வரும் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு தான் வரும்.
1: சரிங்க,
0: ஏன் அப்படின்னா மண்ணினுடைய மேலடுக்கு பகுதியில இருக்க உணவை மட்டும்தான் இதை எடுத்துக்க முடியும். அப்ப மேலடுக்கு பகுதிங்கிறது வந்து மண்ணா இருக்குது, மண்ணுல வந்து அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம வந்து சத்துக்கள் கொடுத்தா தான் அதுக்கு அங்க இருக்காது. காடு தேடினும் கரிசல் மண் தேடுன்னு சொல்லுவாங்க, அதுல எல்லாம் இருக்கும், மண்ணுக்கு மண் மாறுபடும். அதனால வந்து இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தினா அந்த விவசாயி தப்பிக்கலாம். நிகழ்ச்சி முடிவில் நம்பர் வாங்கிட்டு ஆலோசனை தரவும்.
1: இப்பவே கூட எண்களை கொடுத்துடலாங்கய்யா, கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எண்களை குறிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்பு கொள்றதுக்கு வசதியா இருக்கும். சொல்லுங்க, அவங்களுடைய அலைபேசி என்ன?
0: என்னுடைய நம்பர் கே வி செந்தில்குமார் குளித்துறை,
1: 97 88 20 20 36 36 94 94. சரிங்க, மீண்டும் ஒரு முறை சொல்லிருங்கய்யா,
0: 97 88 20 36 94.
1: சரிங்க, இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு 10 மணிக்கு பிறகு வேறு ஏதாவது தகவல் வேணும், இயற்கை முறையில் இடுபொருட்கள் எப்படியெல்லாம் போடலாம், என்ன பயிருக்கு எந்த மாதிரியான பூச்சி விரட்டைகளை பயன்படுத்தலாம், மண்ணை எப்படி பாதுகாக்கிறது, நஞ்சில்லாத உணவை எப்படி உற்பத்தி செய்கிறது, இது மாதிரியான இயற்கை தொடர்புடைய இயற்கை சார்ந்த விஷயங்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
0: வண்டியோட வாழை நடணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து வாழை நடணும் அப்படின்னா குறைஞ்சது 5 அடி 5.5 அடி தொலைவு வச்சு நடணும். நீங்க வீட்டுக்குள்ள வீட்டு தோட்டத்துல நடுறதுனால குறைஞ்சது ஒரு 4 அடி ஒரு ஒரு வாழைக்கண்ணுக்கும் அடுத்த வாழைக்கண்ணுக்கும் 4 அடி இடைவெளி விட்டு நடுங்க.
1: சரிங்க,
0: அதே மாதிரி வந்து நீங்க வந்து கண்ணு வந்து ஏதோ சிகப்பா இலை வருது அப்படின்னு
1: சொன்னீங்க,
0: அது சிகப்பா வருதா செம்பூட்டு கலர்ல வருதா ப்ரௌன்ல வருதான்னு சொல்லணும். சிகப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வந்து ப்ரௌனா வரும்.
1: சரிங்க,
0: அது அதோட நேச்சர், அந்த விலையோட நேச்சர் ஆரம்பங்கள்ல அது மாதிரி வரும், அப்புறம் தான் டார்க் கிரீனா மாறும். அதனால அது ஒன்றும் இது இல்லை. நோயற்ற கண்ணை எடுத்திருக்காங்களாங்கிறது தெரியல, அப்படி நோயற்ற கண்ணா இருந்தாலும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க, நம்ம அந்த தாய் வாழையில இருந்து எடுக்கும்போது நோய் இல்லாத கன்றுகளா பார்த்து எடுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி மற்ற பயிர்களுக்கு பண்ற மாதிரி இதுக்கும் அந்த விதை நேர்த்தி செஞ்சு நடவு செய்யணும் இல்லைங்களா?
0: ஆமா, நிச்சயமா விதை நேர்த்தி இல்லாம எந்த கிராப்பும் எந்த விதையும் மண்ணில் இடக்கூடாது.
1: நிச்சயமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களா?

0: www.tamilnews.org.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
8: எங்கள் அங்கிருக்கிணி ஐயா அவர்களுக்கும், வேளாண் சிறப்பு விருந்தர் ஐயா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சி இணைவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்கய்யா.
7: சொல்லுங்கய்யா.
8: பாத்தீங்கய்யா, எங்களது வந்து மானாவாரி பூமிங்கய்யா. ஆடிப்பட்டம் விதைச்சு அதோட அறுவடை செஞ்சுட்டா அப்புறம் வயப்பக்கமே எங்க அப்பாவும் அம்மாவும் சரி நானும் சரி போய் திரும்பி பாக்குறதே கிடையாது. இடையில மழை பெஞ்சாலும் கூட போக மாட்டோம். மறுபடியும் ஆடி மாசம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். மழை தூர்ன உடனே போய் மறுபடியும் உழுது உழுது விட்டு விதைச்சிட்டு வந்துருவோம். அப்படி பாத்தீங்கன்னா புல்லும் நெல்லும் ஒரே மாதிரி வந்துருதுங்க வயல்ல. அந்த களையை குறைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணுங்க, அதாவது அகல உழுவதை விட ஆழ உழு அப்படிங்கிறாங்க. அது அந்த உழவு சம்பந்தமா அது எப்படிங்க,
7: என்னங்க என்ன விதைப்பு செய்வீங்க, சோளமா நெல்லா என்ன விதைப்பு செய்வீங்க?
8: என்ன
7: ரகம், என்ன ரகம் விதைப்பீங்க?
8: எங்களுக்கு வந்து இந்த இது போடுவோங்க, ஐயா இருந்தது இந்த கலிப்பு அந்த மாதிரி போடுவோங்க.
7: சரி, ஐயா சொல்லுங்கய்யா, இந்த மானாவாரி பூமிக்கு என்ன ரகம் ஏற்றது நெல் சொல்லுங்க.
9: அது வந்து வறட்சியை தாங்கியும் வளரும் பயிர்கள் வந்து IR 20, ADT 36, ADT 39. இந்த ரகங்கள் எல்லாமே வறட்சியை தாங்கி வளரப்படும். வாரத்துல ஒவ்வொரு தண்ணி கொடுத்தாவே அதால வளர்ந்து வெள்ளாமை ஒரு பயிர். அவர் ஐயா கொஞ்சம் வேகமா சொன்னாரு, அந்த வெள்ளாமை விதைச்சிட்டோம்னா அறுத்துட்டோம்னா காட்டு பக்கத்துக்கு போக மாட்டேன்.
7: ஆனா பொதுவாவே விவசாயிகள் தினந்தோறும் வயலுக்குள்ள போகணுன்றதுதான் கட்டாயம்.
9: வரப்பு சுத்தாதவங்களுக்கு வயக்காடு நம்ம தாத்தம் பாத்தம் சொல்லி
7: வச்சாங்க.
9: நித்தியப்படி அந்த மண்ணை போய் நம்ம மிதிக்கணும், அது நம்மளே பாக்கணும். அந்த சிறப்பை வந்து ஐயா கொஞ்சம் வேகமா சொல்லிட்டாரு. அதாவது வந்து அப்படி அந்த காட்டை வந்து அப்படியே விட்டுட்டு வர்றதோட தண்ணி இருந்ததுன்னா வெள்ளாமை அறுத்ததுக்கு திருப்பாடு. களையால நான் பெரிய அவசரப்பட்டேன்னு சொல்றாரு. இவர் வந்து அந்த பகுதியில எல்லாம் ஏகப்பட்ட பானாவாரியா வந்து தீம் அகத்தி, மற்றபடி வந்து கிளறி பெரியா, தக்கப்பூண்டு, கணப்ப, கொல்லு, இவங்க அதிக வெப்பமான பகுதி கொல்லு, கொல்லுவும் கணப்பும் எல்லாம் கலந்து தெளிக்கலாம்.
7: சரிங்க,
9: தெளிச்சுட்டு இவங்க மடக்கிறதோட இவங்க வந்து எடுத்து ஆடு மாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி விதைச்சு அதை மண்ணோட மக்க வைக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய செம்மறி ஆடுகள் குட்டி கெட போடுறதுக்கு அங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
7: சரிங்க,
9: அது மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கான ஆலோசனைகளை பெற்று செஞ்சாங்கன்னா நித்திய கலைகள்ல இருந்து அந்த நிலத்தை மீட்டுக்கலாம்.
7: இந்த கலை செடிகள்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஏற்கனவே ரசாயன உரங்கள் பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த மண்ணை மறுபடியும் பண்படுத்துறதுக்கு, ஊட்டம் ஏற்றுறதுக்கு இந்த பலதானிய விதைப்பு அவசியம் சொல்றீங்க. ஒவ்வொரு தானியம் எண்ணெய் வித்து பயிர், அப்புறம் அந்த வாசனை திரவியம், அப்புறம் உரப்பயிர், அப்புறம் தானியங்கள், மற்ற நவதானியங்கள்ல இருந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து கலந்து தான் விதைக்க சொல்றீங்க. இது கடையில் போய் வாங்கினோம்னா கிலோவுக்கு ரேட் அதிகமாக, விலை அதிகமாக இருக்குது. இதுக்கு மாற்று என்னங்க பண்ணலாம், எங்க கிடைக்கும் அது?
9: இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து பாத்துருந்தீங்கன்னாக்கா விளைஞ்சதை தெளிச்சுட்டு போறாங்க. அதை வந்து ஒரு கம்பெனிக்காரவங்க அதை மொத்தத்துக்கு ஏலமா எடுக்கிறாங்க. இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் தீவன கம்பெனிக்கு சலிச்சு அதை மறுபடியும் கொண்டு போறாங்க. இந்த விதைகளை நீங்க எடுத்து கிடைச்சதுனாவே டெண்டர் விடுறாங்க, இந்த விதையை நீங்க கோயில்கள்ல வாங்கலாம், அறநிலையத்துறையில கொடுக்குறாங்க, இங்க இருக்க பக்கத்துல கூட இருக்கு.
7: சரிங்க,

0: அது மாதிரி வந்து இப்ப அத மளிகை கடையிலே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி காட்டுகளுக்கு விதைக்கிறது பலதான, அதாவது வந்து நவதானியம் சொல்றாங்கல்ல, அதை வச்சிருக்காங்க. அது ரொம்ப வீரியம் உள்ளதா இருக்கு. அது என்னன்னு தெரியல, நானே வாங்கி போட்டிருக்கேன்.
1: சரிங்க,
0: ரொம்ப வீரியம் உள்ளதா இருக்கு. அதுக்கு நான் என்னன்னா 10 கிலோ சக்கப்பூண்டு, இந்த கலப்பு வந்து ஒரு 10 கிலோ, ரெண்டையும் நல்லா ஒன்னா போட்டு கலக்கி.
1: 1 ஏக்கர் இருக்குங்களா?
0: 1 ஏக்கர் இருக்கு. நெருங்க தெளிச்சம்னா சூப்பரா வரும். இந்த விதையவே தக்க பூண்டை வந்து இந்த சணப்பையும் இந்த கலப்பு பயிர்களையும் கொஞ்சோண்டு பஞ்சகவியத்தை போட்டு பெரட்டி ஒரு நாள் வச்சிருந்து தெளிச்சிங்கன்னா என்ன வேகமா தடையும். இந்த விதைகளையுமே பூச்சி திங்குது சார்.
1: அப்படிங்களா?
0: ஆமா, வளரும் போது அதுக்கு இந்த பஞ்சகவியத்தை போட்டு இந்த விதைகளோட பெரட்டி ஒரு நாள் வச்சிருந்து தெளிச்சிங்கன்னா தொடமாட்டோம்.
1: சிறப்புங்க, சிறப்புங்க, அருமையாக சொன்னீங்க. நிறைய தகவல்கள், இன்னமும் நிறைய தகவல்கள் கேட்டு பெற வேண்டியது இருக்குது. ஆனால் நேரமின்மை அப்படின்றதுனால மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு நேரமும் இந்த 1 மணி நேரமும் நிறைய தகவல்களை கொடுத்தமைக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
0: வணக்கம்.
1: மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் முடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆரோக்கியமான உணவு, அன்பான குடும்பம், மகிழ்வான வாழ்க்கை, அதை அணு அணுவாய் ரசித்து மகிழ்வோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் 100.5 வானவில். இன்று தேடிய வண்ணம் வளமான வேளாண்மைக்கு வழி. சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பித்தார் குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கேவி செந்தில்குமார். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் செல்வபாலா. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் சரவணன் ராஜேஷ், கணினியாக்கம் சரஸ்வதி சங்கர் கணேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. எனினும் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கலைப்பயணம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம் வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு தற்போதுள்ள 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின் தொகுதியான சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று திரு விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக ராஜாஜி மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணியாற்ற ஏதுவாக அவர்களுக்கு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளர் படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிவிப்பில் வெளியிட்டார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவில் இருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனா்.

0: என் தாய் தமிழுக்கும் நேசம் கொண்ட நேர்களுக்கும் இசை வணக்கம்.
1: உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல், தோல்வி என்பது நிஜமல்லாம்.
0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
2: கலைப்பயணம்,
0: கலைப்பயணம், கலை. இந்த உலகத்துல நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்வினுடைய பல்வேறு உணர்வுகளை, நம்மளுடைய வாழ்வினுடைய பல்வேறு எண்ண ஓட்டங்களை பல நேரங்களில் நம்மளை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு கண்ணாடியாக கலைகள் தான் இங்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட கலைகளை கைக்கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியாக இல்லை, தன்னுடைய வாழ்வாகவே இங்கு களம் காணக்கூடிய பல கலைஞர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட கலைஞர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது யாரை சந்திக்கவிருக்கிறது? வாழ்க்கையில மிக முக்கியமாக நமக்கு சில நபர்கள் இருப்பாங்க. சாப்பிடக்கூடிய நேரத்துல பிரதான உணவுன்னு ஒரு உணவு இருக்கும், வாழ்வினுடைய லட்சியங்கள் அப்படின்னு சிலவைகள் இருக்கும். ஆனா இவை எல்லாத்தையும் தாங்கி நிறுத்தக்கூடியவைகள் எதுவாக இருக்கு தெரியுங்களா? இலையில வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கூட்டு பொரியல் போல. வாழ்வுல நம்ம அவ்வப்போது சோர்ந்து விழும்போதே, விடுறா மாப்பிள்ள, ஒண்ணு பாத்துக்கலாம்டா, போட போய் புழப்ப போடுறா அப்படின்னு எங்கோ ஒரு மூலையில இருந்து ஒன்னு விட்ட ரெண்டு விட்ட யாரோ ஒரு உறவுக்காரர் நம்மளை சொல்லும் போது, இப்படி ஒவ்வொரு வாழ்வினுடைய அங்கத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஏராளம். அப்படி திரைப்பட துறையில ஒரு திரைப்படத்தினுடைய கதையை, கதாநாயகனை, கதாநாயகிய, வில்லனை, அந்த கருவை தாங்கி பிடிப்பதுல குணச்சித்திர நடிகர்கள் மிகப்பெரிய பங்கு வைக்கிறார்கள். அப்படி ஒரு குணச்சித்திர நடிகையை தான் இன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நம்ம சந்திக்கவிருக்கின்றோம். இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை வரவேற்கலாம். வணக்கம் சித்ரா அவர்களே.
3: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பேர் வந்து தமிழ் திரையுலகில ரொம்ப பிரபலமான ஒரு பேரு இல்லையா? சரி, உங்களுடைய உண்மையால பேருமே சித்ரா தானா? வளர்ந்தது, படிச்சது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் ஆரம்ப காலகட்டம் இருந்தது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
3: நான் படிச்சது எல்லாமே வந்துட்டு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லதான் சார் படிச்சேன். நான் பிறந்தது வந்து கள்ளிப்பட்டி. நான் ஒரு கிராமத்துலதான் பிறந்தேன். ஆமா, கிராமத்துலதான் பிறந்தேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐல கொஞ்சம் படிச்சு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் சார்.
0: சரிங்க மேடம்.
3: அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி, எனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்குள்ள நிறைய திறமைகள் இருந்தது. ஐடி படிக்கிற சமயத்துல நல்லா பாடுவேன், அதுக்கப்புறம் டான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எனக்குள்ள நிறைய திறமைகள் இருந்தது. பட் அது என்னால வெளிப்படுத்த முடியல, அதுதான் என்னோடது. ஆனா இப்போ என் வீட்டுக்கார சப்போர்ட்ல நான் நல்லபடியா, எனக்கு ஓகே உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குல்ல, ஏன் நீ வெளியே வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர்

0: எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லணும்.
1: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. அவர்
0: ஆமாம்
1: அவருடைய
0: சார்,
1: பேர்
0: ஆமாம் சார்,
1: என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: செந்தில்குமாருங்க சார்.
1: சரி, எந்த தருணத்துல அவர் உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறத அவர் அடையாளப்படுத்தி சரி நீ பண்ணு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தாரு?
0: அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறமே கூட அவர் வந்துட்டு படிக்க சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா கூட நீ படிக்கிறதுனாலும் படி, அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ், ஒரு த டிசைனிங் பண்ணுவாங்களே சார், ஆரி ஒர்க் இந்த மாதிரி, அந்த கோர்ஸ் பண்ற சமயத்துல வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்ல தான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதுல வந்து பிள்ளைங்களுக்கு இந்த கலை இதெல்லாம் சொல்லி தரதுக்கு டான்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் வரல கல்ச்சர், அந்த டைமிங்ல வந்துட்டு பிரின்சிபல் அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது எப்படின்னா, நம்ம அந்த அந்த இடத்துல வந்துட்டு பேசுறது, மத்தவங்களோட ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா கேஷுவலா இருக்கிறது, மோஸ்ட்லி அந்த அந்த இடத்த வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷமா படுத்தி வைக்கிற சமயத்துல, அப்ப இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்குல்ல, அப்ப வந்து ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க அப்ப எனக்கு ஒரு கல்ச்சரல் டான்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டாங்க. அப்பதான் நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அத ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, இவங்க இவ்வளவு தூரம் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துல ஓகே சொல்லிட்டேன், கேக்குறாங்களே அப்படின்றத ஓகே சொல்லிட்டேன். நான் இவ்வளவு தூரம் நல்லா டெவலப் ஆகணும், நல்லா ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் அதை வெளியில கொண்டு வரதுக்கு யாருமே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னதுனாலதான் ஓகே சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டுதான். ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேபி பிறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த டான்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் பேர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல வந்துட்டு இந்த கிராம பெண்கள் அந்த குழுல எல்லாம் இருப்பாங்களே சார், மகளிர் சுய உதவி குழு இந்த மாதிரி, அந்த ஒரு குழுவுக்கு வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்டா வந்தாங்க. அப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டான்ஸ். அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரு ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, பரவாயில்ல உனக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்க எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க, சரி ஓகே உனக்கு இதுதான் இதுனா இன்ட்ரெஸ்டா நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்க்கையில ஒரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க
0: வழங்கியமைக்காக
1: நாம் தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
3: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.

0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்று தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா தேவி அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மேடம், நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது, ஒரு வாய்ப்பெல்லாம் வழங்கப்படல அப்படி எல்லாம் சொன்னீங்க. ஏன் பெண்களுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டச்சூழல்ல இருந்து உங்க மனசு அப்படி என்ன பாடுபட்டுச்சு? ஏன் நம்ம செய்யக்கூடாதா, நமக்கு ஆடுறது பாடுறது ஆண்கள் மாதிரிதான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோன்றுச்சா? உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குங்கறத நீங்க எப்படி அந்த பள்ளி பருவத்துல கண்டுபிடிச்சீங்க?
7: எனக்கு சின்ன வயசுலயே அந்த டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். வீட்ல எல்லாம் அந்த எஃப்எம் ரேடியோ எல்லாம் போடுற சமயத்துல வீட்டுக்குள்ளேயே நானா ஸ்டெப்பு போடுவேன், நல்லா சூப்பரா ஆடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தனிமையா இருக்கிற சமயத்துல நல்லா சவுண்ட் வச்சு நானாவே டான்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துலதான் எனக்கு இது சின்ன வயசுலயே அதை கண்டுபிடிச்சு. நான் பக்கத்துல சுத்திலாம் எல்லாமே வில்லேஜ் தானே சார், அப்போ பக்கத்துல இருக்கவங்க எது சொல்லிருவாங்களோ, அடுத்தவங்க எது சொல்லிருவாங்களோ, அந்த ஒரு பயத்திலேயே இருந்ததால எனக்கு அதை வெளிப்படுத்த தெரியல. அதுதான் எப்படி சொல்றதுன்னா, அப்ப அந்த ஸ்கூல் வந்த ஸ்டேஜ்லயும் கூட ஓகே ஓரளவுக்கு வந்தது, திரும்ப வந்துட்டு அத சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. சரி, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இவ்வளவு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவோமே அப்படின்ற ஒரு சப்போர்ட்டுக்கு எனக்கு யாரும் இல்ல. அதனாலதான்
6: நீங்க நல்லா பாட்டு பாடுவோம்னு சொன்னீங்களே, எங்களுடைய நேர்களுக்காக ஒரு பாடல் பாடி காட்ட முடியுமா? நாங்க கேட்க ஆசைப்படுறோம்.
7: கண்டிப்பா கண்டிப்பா.

0: போல.
1: பாடுங்க மேடம். கண்ணே என் கண்மணியே.
0: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு.

0: ஓகேவா சார்?
1: ரொம்ப அழகா பாடுனீங்க,
0: சார்
1: உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு நல்லா பிடிச்ச பாட்டு. நல்லா இருக்கு மேடம், ரொம்ப அழகா சூப்பரா
0: எனக்கு
1: பாடுறீங்க.
0: ரொம்ப பிடிக்கும் சார் இந்த பாட்டு.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி மேடம், இப்போ நீங்க சின்ன வயசுல அப்ப இதெல்லாம் இருந்தது, அப்புறம் கணவர் வந்தாரு, அவர் வந்து உங்களை அனுமதிச்சாரு, அதெல்லாம் சரி. அதற்கு பிறகு நீங்க அந்த நடனம் அப்படிங்கறதுல இருந்து நீங்க திரைப்படத்துறையில இப்போ ஒரு குணச்சத்திர நடிகையாக வளம் வர்றீங்க. இப்ப அங்க அந்த பரிமாணம் எப்படி நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில?
0: அது எப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு டான்ஸ் பார்த்து ஒரு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அறிமுகம் பண்ணாங்க. அவங்க பேரு சூர்யதாஸ், சென்னையில தான் இருக்காங்க. சின்னஞ்சிறு வயது நிலைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணாங்க. அப்போ வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்றேன் அந்த சின்னஞ்சிறு வயது நிலை. அந்த படத்துலதான் கேமரா முன்னாடி நான் நிக்கிறேன், அந்த ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட். அந்த

0: அப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரிலேஷன் தான், சுத்தி உள்ள கிராம எல்லாமே நிக்கிறாங்க. இந்த பொண்ணுனால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க. சின்னஞ்சிறு வயது நிலைன்ற ஒரு ஷார்ட் பிலிம்லதான் நான் காலை எடுத்து வைக்கிறேன் கேமரா முன்னாடி. அது எனக்கு ரொம்ப என்னாலயே அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அவ்வளவு ஒரு சந்தோஷம். எனக்கு அவ்வளவு சுத்தி சொந்த பந்தம் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா அந்த ஒரு ஷாட்லயே வந்துட்டு என்ன எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, பக்காவா பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவ்வளவு எனக்குள்ள ஒரு எல்லாம் அவங்க சொன்னதுல டக்குன்னு ரெண்டு ரோட்ல ரெண்டு டேக்ல எடுக்கிற ஒரு சீனை ஒரு ஒரு ஒரே டேக்ல அவங்க எடுத்தாங்கன்னா அவ்வளவு பெரிய டைலாக் சொல்லணும் அந்த இடத்துல. அழுதுட்டு பின்னாடியே ஓடணும், ஐயோ என் வீட்டுக்காரர் விட்டுருங்க, அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடணும். அதை ஒரே டேக்ல எடுத்தாங்க. அந்த தருணத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது என்னால ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த அந்த இடத்துல. எல்லாம் ஊரே எல்லாம் கைதட்டினாங்க எனக்கு பாத்துட்டு. அது எனக்கு ரொம்ப
1: நமக்குள்ளயும் ஒரு நடிகை இருப்பாங்க போல இருக்குன்னு நீங்க உணர்ந்த தருணம் அது.
0: என்ன நான் உணர்ந்த தருணம் அதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஏ சொந்த வந்த முன்னாடி நான் நடிக்கும் போது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு புதுசா ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல பண்ணும் போது கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரும், ஐயோ சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்களே எது நினைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வரும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல எனக்கு இறங்கி பண்ணணும்ன்ற ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்தை கொடுத்தது என் வீட்டுக்காரு.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: உன்னால முடியும், நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலை பயணம்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
1: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: இன்று பிற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: சரி சரி,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா தேவி அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மேடம், ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படத்தில் நடிக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான பெரிய விஷயம் தான், மறுப்பதற்கு இல்லை. அது ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த ட்ரையல் பேசிஸ்ங்கிற மாதிரி ஒரு பரிசோதனை ஓட்டமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஒரு திரைப்படத்துல நடிக்க வர்றோம் அப்படிங்கும் போது அதற்கு பிறகான தயாரிப்பு பணிகள் எல்லாம் நிறைய முக்கியம், அதை கத்துக்கணும், எப்படி கேமரா அதெல்லாம் முன்னாடி நிக்கிறது, பேசுறது, போறது, வர்றதெல்லாம். இப்ப அதெல்லாம் நீங்க என்ன அதுக்கு பிறகு நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா?
1: இதுக்காக நான் பயிற்சி எடுக்கவே கிடையாது. என்னோட டேலண்ட், என்னோட திறமை அது. அது வந்து ஒன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அதை மெமரியில வச்சிருவேன், அப்படியே இறங்கிறேன், அந்த கேரக்டராவே இறங்கிருவேன்.
0: எனக்குள்ள அந்த கேரக்டர் இறங்கிருச்சு பாருன்னு சொல்ற மாதிரி,
1: அப்படி அந்த மாதிரி அப்படியே அந்த கேரக்டராவே பண்ணிருவேன்.
0: சரிங்க,
1: அது எப்படி எனக்கா அது எனக்கு சொல்ல தெரியலைங்க சார். பட் ஆனா அவங்க சொன்னாங்கன்னா அந்த கேரக்டராவே இறங்கிருவேன். அந்த இடத்துல நான் நானாவே இருக்க மாட்டேன். என்ன கேரக்டர்ல இருக்கணும் அதே மாதிரிதான் நான் இருப்பேன்.
0: ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்க நடிச்ச பிறகு பார்த்து, சே நம்மளாடா இது இப்படி எல்லாம் நடிக்கிறோமா, நமக்குள்ள இப்படி எல்லாம் இருக்குன்னு நீங்க ஏதாவது மறுபடியும் இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்து ஏதாவது நடந்த நிகழ்வு உண்டா உங்களுடைய வாழ்க்கையில?
1: பண்ணிருக்கேன் சார். தூத்துக்குடியில ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது வந்துட்டு அந்த ஷார்ட் பிலிம், அது அவேர்னஸ் பிலிம்காக ஒன்னு பண்ணிருந்தாங்க, இந்த ஹெல்மெட்டுக்கு. தூத்துக்குடியில அந்த தூத்துக்குடி காவல்துறையே வந்துட்டு அந்த அவேர்னஸ் பிலிம்காக எடுத்திருந்தாங்க. அந்த ஷூட்லதான் எனக்கு அதை பார்த்துட்டு நானா இது அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. புள்ளரிச்சு, அது எப்படி சொல்றது, அந்த தருணத்துல புள்ளரிச்சு, ஐயோ நம்மளா இது இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வரமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி புள்ளரிச்சு. அப்போ இருந்த சந்தோஷத்துக்கு வெளியே சொல்றதுக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: சந்தோஷப்பட்டேன்.
1: நம்ம டப்பிங் பேசுற சமயத்துல நம்மளா இது அப்படின்ற மாதிரி அதை பாக்க தோணுச்சு எனக்கு. நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்டேன்.
0: விட்ரா, நீயும் ஒரு நடிகடா, விட்ரா விட்ரா பாத்துக்கலாம்.
1: ஆமா சார்.
0: இப்போ நீங்க இந்த குறும்படங்கள் எல்லாம் நடிச்சு உங்களை நீங்க மெருகேற்றுட்டீங்க, அடிப்படை அத விஷயம் சில புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா திரைப்படத்துக்குள்ள உள்ள நுழையிறது அப்படிங்கறது ஏதோ வந்து சொல்லுவாங்கல்ல, அது குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரி, அது அந்த வாய்ப்பு எப்படி, அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சதா? இதுவே போல அது இயல்பாக அமைஞ்சிருச்சா, இல்ல நீங்க தேடுனீங்களா, எப்படி அமைந்தது?
1: இல்லைங்க சார், அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஷார்ட் பிலிம், அப்புறம் இன்னொன்னு இந்த ரெண்டு மூணு ஷார்ட் பிலிம் பண்ற சமயத்துல வந்து எனக்கு போன் நம்பர் கொடுத்துதான் இந்த மாதிரி இந்த இவங்க நல்லா ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அப்புறம் வந்துட்டு என்ன அந்த ஷார்ட் பிலிம் சொன்ன அவேர்னஸ் பிலிம்காக பார்த்துதான் எனக்கு கூப்பிட்டாங்க மோஸ்ட்லி. அப்படிதான் இந்த பொண்ணுனால பண்ண முடியும், இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்க. நான் தேடி அலைஞ்சிருக்கேன் ஒரு சில விஷயத்துல எல்லாம், எனக்கு அது ஆடிஷன் எல்லாம் போயிட்டு அது எனக்கு கிடைக்கலங்கும் போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கவலையா இருக்கும், என்னடா இப்படின்ட்டு. ஒரு சில கட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸா நானு வேண்டாம் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிட்டேன், ரொம்ப சோர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா கேப் விட்டுட்டேன், எதுக்கு நமக்கே இப்படி ஒரு வாய்ப்பு இவ்வளவு

0: நமக்கு டேலண்ட் இருக்கு, பட் அது நம்ம நம்ம வந்துட்டு வெளிப்படுத்த முடியலையே, நம்மள வெளி திரையில கொண்டு வர முடியல, இன்னும் நம்ம நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எய்ம் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் போன் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அது எந்திரிச்சு நிக்கும்ல சார், அந்த தருணத்துலதான் எனக்கு அந்த வடமஞ்சு விரட்டுன்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல அம்மா கரெக்டா பிச்சை உதறிப்பேன், நீங்க பாருங்க, இன்னும் அந்த படம் வந்தது இல்ல, வரப்போகுது, கமிங் சூன்
1: வந்துடும்.
0: டயலாக் எல்லாம் வேற லெவல்ல பேசியிருப்பேன்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அநேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா தேவி அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னீங்க வடமஞ்சு விரட்டு அப்படிங்கிற திரைப்படம், அது திரைப்பட வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம், கூடிய விரைவிலேயே வெளிவரப்போகுது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய ஸ்கிரீனுக்காக எடுக்கக்கூடிய ஒரு திரைக்காக எடுக்கக்கூடியது அப்படிங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா வேற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உள்ள நுழைஞ்சு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிடிபட்டுச்சால், யாராவது கத்துக் கொடுத்தாங்களா, அந்த புதுசா வரக்கூடிய திரைப்படத்தை நடிக்கக்கூடியவர்களை எப்படி இந்த திரையுலகம் வரவேற்று அவங்களை எப்படி பயிற்றுவித்து கலைஞனாக மாற்றுகிறது, அந்த நிகழ்வு எப்படி நடக்குது?
1: இல்லைங்க சார், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அந்த இடத்துல நம்ம அவங்க சொன்ன டயலாக் படி கரெக்டா நம்ம பேசலனாலுமே அந்த இடத்துல ரிஜெக்ட் தான். கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க சார் அந்த இடத்துல நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமா, இந்த 3 வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்மள யாருமே கேட்கலையே, யாரும் கூப்பிடலையே, அந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலாயி நிறைய ஆடிஷன் எல்லாம் போய், அதுக்கப்புறம் அங்க எல்லாம் ஆடிஷன் டைலாக் எல்லாம் பேசுவோம், போன் நம்பர் வாங்க, சரி மேடம் கூப்பிடுறேங்க மேடம் அப்படிங்குவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க, நம்மள கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம், பட் வராது அப்படின்ற டைமிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு அது ரொம்ப மனசு ரொம்ப வலிச்சது சொல்ல போனா. அதுக்கப்புறம் தான் எனக்கு டைலாக் எல்லாம் ஒன்ஸ் நம்ம சொல்லலனாலுமே அது எப்படி சொல்றது, அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாவும் பண்ணணும், அதுக்காக எக்ஸ்ட்ராவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி

0: அவங்க சொன்னதை விட சுத்தி 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் ஒன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை கேட்கணும், இவங்க சொல்றதை கேட்கணும், நம்ம ஒரு தாட்ல பண்றோம் அதுக்கும் அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது எல்லாமே தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா ஓகே, எனக்கு வந்து அது என்ன நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு.
1: பெருமையா தான் இருக்கு. சரி சரி சரி. இப்போ வடமஞ்சு விரட்டு அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அம்மா கதாபாத்திரம், பொதுவா அம்மா அப்படின்னாவே பெண்களுக்கு சொல்ல வேணாம், அது அந்த அந்த கெட்டப்பு மாறிடும் அப்படியே. நீங்க வர ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு அம்மாங்கும் போது சொல்ல வேணாம், அது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது என்ன திரையில என்ன அந்த ரியாலிட்டிங்கிற மாதிரி உண்மையா கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ வடமஞ்சு விரட்டு திரைப்படத்திற்கு அப்புறம், படப்பிடிப்புல முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? அதுக்கப்புறம் நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்களா? பட வாய்ப்புகள் கிடைச்சதா? என்ன பண்ணீங்க? உங்களுடைய திரை வாழ்க்கையில கலைப்பன் எப்படி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி புறப்பட்டுச்சு?
0: அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்ததுங்க சார், அது வந்துட்டு ஆடிஷன் தான். இப்போ ரீசெண்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துச்சு, ஆடிஷன் எடுத்தாங்க. சரி மேடம் ஓகே, நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஷார்ட் பிலிம் கிடா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் பிலிம்ல பண்ணிருக்கேன், அது இன்னும் வெளி வரல, வந்துடும் கூடிய விரைவில். நான் பண்ணதுல வேட்டை நாயின்ற படத்துலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன், ஒரு சின்ன ரோல். அந்த ரோலுக்காக நான் எவ்வளவு கத்து கடந்திருக்கேன், கால் கடுக்க நின்றுட்டு ரொம்ப கஷ்டம் சார். அந்த ரோல் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு சின்ன ரோல் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணதுல வேட்டை நாயின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரும்புன்ற ஒரு படம் பண்ணினேன், அந்த அதுல வந்து ஹீரோவுக்கு அம்மாவாவும் இருப்பேன், செகண்ட் ஹீரோயினியாவும் இருப்பேன், அப்படி அரும்புன்ற படத்துல பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிமே நிறைய பண்ணிருக்கேங்க சார்.
1: சரி சரி. திரைப்பட வாழ்க்கையில ஒரு 3 படங்கள் உங்களுடைய மிக முக்கியமான படங்களாக அமைந்திருக்கின்றன கலைப்பயணத்துல.
0: ஆமாங்க சார், வடமஞ்சு விரட்டு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார்.
1: நீங்க சொல்லும் போதே தெரியுது உங்களுடைய குரலே, இந்த படம் மட்டும் வரட்டும், நான் யாருங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லதே நடக்கட்டும் சித்ரா தேவி அவர்களே, மிக மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அனைவர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: சரி சரி, வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
12: நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்று தினம் திண்டுக்கலை சேர்ந்த திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா தேவி அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மேடம், இப்போ நீங்க இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப திரும்ப நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப முன்ன இருந்த பார்வைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பார்வைக்கும், சொந்த பந்தமாகட்டும் உற்றார் உறவினர்களாகட்டும், உங்களுடைய கலைத்திறமை வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கும் என்ன மாற்றத்தை உணர்றீங்க?
13: நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு சார். இந்த பொண்ணு, அது நான் உங்களை டிவில பாத்துருக்கேங்க, நீங்க இந்த மகாநதி சீரியல்ல வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தெரிஞ்சவங்க எல்லாம்.
12: நாடகத்துல வர நடிச்சீங்களா?
13: ஆமா சார், நாடகத்துல நடிச்சிருக்கேன் சார். மகாநதின்ற ஒரு சீரியல் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தமிழா தமிழான்ற ஒரு ஷோ, அதுதான் ரொம்ப பெஸ்டா டெலிகாஸ்ட் ஆனது அதுதான். ரொம்பவே நானும் அந்த இன்னொரு பொண்ணு, என் பொண்ணு, அது அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தோம். பயங்கரமா கலக்கிருப்போம். திருமண வயதில் இருக்கும் அம்மா, அதன் பெற்றோர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கரு பழனியப்பாதான் தொகுப்பாளர். அது அப்போவே என்ன டிவில பார்த்தது, நீங்க டிவில வந்தீங்கல்ல, நீங்க தானே அது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, என்ன நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டு, பரவாயில்லையே இந்த பொண்ணு பாடுறா, டிவில எல்லாம் வருதுரா இந்த பொண்ணு, பரவாயில்ல இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு, நம்ம சொந்தக்கார பொண்ணா இது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நிறைய கேட்டிருக்காங்க சார், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, வெளியில போற சமயம், எங்கேயாவது மார்க்கெட் போற டைம், அந்த சமயத்துல எல்லாம் பாக்குவாங்க, கண்டிப்பா என்ன கேட்பாங்க. அப்போ அதை கேட்கும் போது, ஐயோ நானா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகு. அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்ற மாதிரி ஜாலியா, ரொம்ப அது ஒரு வெளிய சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், நல்லா இருக்கும் அது அந்த டைம்.
12: சரி மேடம், ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னா, பொதுவா சொல்லுவாங்க பொண்ணு அப்படின்னா மனைவி அப்படின்னா இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சில விஷயம் எல்லாம் சொல்லுவது உண்டு. இப்போ ஒரு சில நேரங்கள்ல பெண்கள் வந்து மிக முக்கியத்துவமா வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, திறமையாளர் ஆயிட்டாங்க, வெளிக்கட்டத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண் தான் அந்த பெண்ணுக்கு வழி நடத்த ஆரம்பிக்கிற அப்படி, இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் எப்படி எல்லாம் இருக்கு சொல்லுவாங்களா? அக்கம்பக்கத்துல உங்க பாரு, இப்படி எல்லாம் போய் நடிக்க போனாங்க அப்படின்னா நாளைக்கு உன் சொல் பேச்ச கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே?
13: சொல்லிருக்காங்க, பட் என் வீட்டுக்காரர் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்னோட வைஃப் பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிருவாங்க. அப்படி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. என் வைஃபோட அது லட்சியம், அவங்க பண்றாங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க வந்து இதை வந்து கேட்கணும்ன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிருவாங்க. கேட்டிருக்காங்க, ஏ ரிலேஷன்ல கேட்டிருக்காங்க, ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்க பாருல நடிக்க போறேன் எல்லாம் சொல்றேன்.

0: அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அடிக்க போறேன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க உன்னால முடியுமா, பிள்ளைங்களை எப்படி பாக்குவீங்க, ஹஸ்பண்ட் எப்படி உங்களை ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க.
1: இப்போ இருக்கிறார் சார், இருக்கார் சார் இருக்கிறதுனால எனக்கு இப்படி எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, என்னுடைய கனவுகளை லட்சியங்களை பீறு நடை போடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு உத்வேகம் கொடுத்து உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆணாக ஒரு கணவர் அமையாம இருந்திருந்தா சித்ரா தேவி என்ன ஆகியிருப்பாங்க?
0: கஷ்டம்தான் சார். இன்னும் என்ன பண்ணிட்டு இருப்ப, ஒரு ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்ப, இல்ல ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்ப. எப்படி சொல்றது, ஒரு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அவங்க ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்ற ஒரு பயந்து பயந்து ஒரு வாழ்க்கை. நமக்குள்ள இருக்க திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர முடியாத அதை மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு, சரி அவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை இருக்கு, அவங்கள பார்த்துட்டு நம்ம லைஃப பாத்துக்கோம் அப்படின்ட்டு தான் அந்த கனவுகளை எல்லாம் புதைச்சிட்டு திரும்ப ஒரு நார்மலா வாழ்றதா இருக்கும். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் வாழ்ந்திருப்பேன். அதுதான்
1: நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப கடினமா இருக்கும்,
0: ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். உண்மையாலுமே என்னோட திறமையை நான் வெளிக்கொண்டு வந்ததுக்கு என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காரு.
1: சரி சரி, இல்ல அந்த மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது என்பது பெண்கள் செஞ்ச பாக்கியம் தான். ஏன்னா
0: கண்டிப்பா
1: மற்றது புரிஞ்சுக்கிறது, தங்க நகை வாங்கி கொடுக்குற அந்த வீடு சொத்து சுகத்தெல்லாம் விட தன்னுடைய இப்ப மனைவியோட லட்சியத்துக்காக கனவுகளுக்காக தோள் கொடுக்கக்கூடிய ஆண்கள் அமைவது என்பது பெண்களுக்கு கிடைத்த வரத்திலும் வரமான விஷயம்தான் சொல்லணும். சரி நல்லது, நம்ம தொடர்ந்து பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் கோடை பரமலை 100.5 கலைப்பயணம்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடுனே
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எல்லாருக்குமே இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஓல்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். நம்மளுடைய பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். குறிப்பாக நீங்கள் கன்சீவ், அதாவது நிறைய டைம் என்ன ஆகும், கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வருவாங்க. நிறைய இடத்துல 10 வருஷம் 15 வருஷம் பார்த்துருப்பாங்க. இப்போ 15 வருஷம் கழிச்சு என் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து, மேடம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால், அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து வெக்ஸ் ஆகிட்டேன், அதனால் ரெக்கார்ட்ஸ்லாம் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி போட வேண்டியது உங்கள் ஸ்ட்ரெஸ் தான் தூக்கி போடணுமே தவிர உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸாக கிடையாது. குறிப்பாக ஃபர்டிலிட்டி பார்க்குற பேஷண்ட் தூக்கி போடவே கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஆக்சுவலாக அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவேன். எல்லா ஹார்மோன் டெஸ்ட்டையும் செக் பண்ணி, எல்லாம் உங்கள் ஹார்மோன் கருமுட்டை வேலை பார்க்கறதுக்கு எத்தனை ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணி, கர்ப்பப்பை பார்க்கறதுக்கான அத்தனை ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணி, கருக்குழாயை பார்க்கறதுக்கான அத்தனை டெஸ்ட்டும் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் தேவைப்படும். அதனால மெஜாரிட்டி ஆஃப் த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கரு முட்டை வரதுக்கு ஒரு மாத்திரை மட்டும் சிம்பிளாக கொடுத்துட்டு, முட்டை வருதா வரலையா, முட்டை வரலைன்னா ஓகே அப்போ இந்த ஹார்மோனில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நாங்கள் டயக்னோஸ் பண்ணிப்போம். இப்போ இதை நாங்கள் எப்படி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ட்ரீட்மெண்ட், என்கிட்ட கொண்டு மறுபடியும் கொடுக்குறீங்கன்னா, இப்போ நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் என்னாகும், ஃபர்ஸ்ட்லேயே

முதல் படியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு படி ஏறி மலைக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம். நாலு படி நீங்கள் ஆல்ரெடி ஏறிட்டீங்க, அஞ்சு ஒரு மொத்தம் பத்து படி இருக்குது, நாலு அஞ்சு நீங்கள் ஏறிட்டீங்க, மிச்சம் இருக்க அஞ்சு படி தான் இருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏறின அஞ்சு படியோட ரெக்கார்ட்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா கடைசி அஞ்சு படியை நம்மளால சிம்பிளாக ஏற முடியும். ஆனால் அதுவே எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைன்னா திருப்பி மொதல் படியிலேருந்து ஏறி வரணும். உங்கள் ஹார்மோன் ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன இருக்குது, இது எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது டைமும் அதிகமாகும். அதிகமான ட்ரீட்மெண்ட் டைம் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வெக்ஸ் ஆகிடுவீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு ரெண்டு மாதம் கூட பொறுமையாக பார்க்கறதுக்கான மனசெட்டப் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அதனால உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெக்கார்டும் இல்லைன்னா மறுபடியும் அதே நிலைமை இப்போவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், வெக்ஸ் ஆகிட்டேன், அதனால் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லாமல் தயவுசெய்து வெக்ஸானா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் வெக்ஸையும் தூக்கி போடுங்க, உங்கள் ரெக்கார்டை தூக்கி போடாதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக

0: சொல்லாமல் தயவு செய்து வெக்ஸானா உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் வெக்ஸையும் தூக்கி போடுங்க, உங்க ரெக்கார்டை தூக்கி போடாதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பு 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா தேவி அவர்களோடு நாம பேசிட்டு இருக்கிறோம். மேடம், இப்ப நீங்க ஒரு 3-4 திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிட்டீங்க, எல்லாம் வெளிவர காத்திருக்கக்கூடிய சூழல்ல இருக்கு. இந்த சூழல்ல உங்களோட அடுத்த கட்ட திட்டமிடல் எப்படி இருக்கு? வாய்ப்புகளை நீங்க மறுபடியும் தேடி போறதுக்காக, அல்லது இந்த படம் வெளிவந்த பிறகு உங்களுடைய நடிப்பு திறன் பார்த்த பிறகு வரக்கூடிய வாய்ப்புகளை நடிக்கலாம்னு இருக்கிறீங்களா, இல்ல வேற எதுனா இதற்கிடையில அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்கீங்களா?
1: சார், என்ன படம் எனக்கு கொடுத்தாலும் ஓகே, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். 100% வந்து எனக்கு கண்டிப்பா இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். கண்டிப்பா என்ன தேடுவாங்க, என்ன கண்டிப்பா கூப்பிடுவாங்க. இனிமேலும் பெரிய பெரிய படங்கள்லாம் நல்லா நடிக்கணும், நல்லா வரணும்ன்ற எய்ம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா எனக்கு இது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு.
0: எப்படி இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்றீங்க? அந்த நம்பிக்கைக்கான அடிப்படை என்ன?
1: அடிப்படை அப்படின்னா, அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன் சார், அதனால எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. 100% நான் நம்புறேன்.
0: சரி, அப்போ எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தாலும் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு களம் அமையும் போது, அந்த களத்துல நம்ம யாரும் நிரூபிக்கும் போது, அதற்கு பிறகு அதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் திறக்கப்படும் அப்படின்னு நம்புறீங்க?
1: கண்டிப்பா.
0: சரி, நிச்சயமாக நிச்சயமாக. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட நாங்க பேசினதுல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சின்ன வயசுலதான் திரைப்படம் இல்ல கல்யாணம் ஆன பிறகு படம் நடிக்க கூடாது அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல, அப்படிலாம் இன்னும் சொல்லப்படக்கூடிய காலகட்டத்துல, அது ஒரு விதமான கலை என்ற புரிதலோடு அந்த கலையை பார்க்கக்கூடிய பார்வை மிகச்சரியான கோணத்தில் அமையும் போது, வயதோ சூழலோ ஆண் பெண் தன்மையோ எதுவும் இங்கு பாகுபாடு தேவையில்லை. கலையின்ற ஒரு உணர்விலே புள்ளி இணையும் போது அழகான ஒரு கலைஞன் பிறக்கின்றான் என்பதற்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த நேரத்துல நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுடைய கணவருக்கும் மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம், உங்களுடைய கலைப்பயணம் குறித்தான ஒரு அந்த அழகான தொடக்கத்தை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்தமைக்காக நன்றி உங்களுக்கு.
1: நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை நிறையவே நீங்க அதுல இது பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. பரவாயில்ல, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ரிலீஃப் ஆகிறதுக்கு மைல்டான பாட்டுல இருந்து எல்லாமே பர்ஃபெக்ட், சூப்பரா இருக்குங்க சார். அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோடை எஃப்எம். சின்ன வயசுல இருந்து அதான் எஃப்எம் தான் கேட்டு, அதை டான்ஸ், அது பாட்டெல்லாம் போடுறதுனால டான்ஸ் பண்றது. அந்த எப்படா அந்த டைமிங் வரும், அந்த பாட்டை எப்ப போடுவாங்க, நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோடை பெண்மலைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: நெருளை நிறைவு கூறுகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகையான சித்ரா தேவி அவர்களோடு நாம பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன், நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். தேசிய தேர்வு முகமையின் தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்திவரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன்கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

பாட்டு என்பது வெறும் இசை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் சில பக்கங்களுக்கு சத்தம் கொடுக்கும் அழகான நினைவு. இன்று ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நேயர்கள் பாட இன்பமாய் பயணிக்க காத்திருக்கிறது கொடை பண்பலையின் உறுப்புலியை இந்தின் பாட்டுப்பட்டாலும்.

0: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி புதன்கிழமை வந்துருச்சுனாவே ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க. நான் மட்டும் பாடின பாட்டை நாடே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான நேரம் தாங்க இது. நிகழ்ச்சியில் பங்கெடுக்க இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலையும் நான் பேசவே இல்லைங்க, இன்றைக்கி தான் பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் 24 24 24 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். மகளிராக இருந்தீங்கன்னா 24 24 29 233 அப்படிங்கிற எண்ணில் வரலாம். அது மட்டும் இல்லைங்க, வழக்கமாக பேசக்கூடிய எல்லா நேயர்களும் 24 24 26 அப்படிங்கிற எண்களில் வரலாம். மூச்சு வாங்க வந்து ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்க,
1: முன்னெடுப்பு சொல்ல மறந்துட்டீங்க.
0: 0 4 5 4 இதுக்கு தாங்க வேணும், ஞாபகப்படுத்துறதுக்கு தீபா வேணும் அப்படின்றது. 0 4 5 4 2 இந்த என்ன கட்டாயம் சேர்த்துக்கணும், அப்படி சேர்க்காம விட்டிங்கன்னா வேற எங்கேயாவது போயிடும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. அதனால் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 4 எண்களுக்கு முன்னாடியும் இணைப்பாக என்னை சேர்த்துக்குங்க. மூச்சு வாங்கிட்டீங்களா?
1: இன்னும் வாங்குதுங்க.
0: என்ன வாங்குதா, எவ்வளவுக்கு தான் வாங்கன்னு தெரியலையே.
1: எனக்கு ஒரு வாரமாவே இப்படிதான் இருக்குதா.
0: சளி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சுக்கு காப்பியா போட்டா 12 மணிக்கு குடிப்போம். இப்ப நினைத்து அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறோம். இந்த நினைத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை நேரில் பாடலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தைகளை சேர்த்து பாடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 4 வரியாவது பாடணும், கண்டிப்பா பாடணும். பேசவோ இந்த பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோ வரக்கூடாது. கட்டாயம் 4 வரியாவது அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி பாடணும். நம்ம இங்கே கவிஞருங்க அப்படின்னு சொல்லி இடையில 2 வரியும் சொறியிடக்கூடாது. சரி, இப்போ நேர்களை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நான் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேங்கன்னு ஒருத்தர் கிளம்பி போயிட்டாரு.
1: இல்லை, அவங்க நினச்சிட்டே இருக்காங்க போல, என்ன பாட்டாக இருக்கும் நினைத்துல அப்படின்னு.
0: நிறைய பாட்டு இருக்குது,
1: அவங்க நினச்சிட்டே போயிட்டாங்க.
0: பழைய பாட்டு, இடைக்கால பாட்டு, புதுப்பாட்டுன்னு எல்லா காலகட்டத்துலேயும் நினைத்துங்கிற வார்த்தையில் பாட்டு இருக்குது. நம்ம வழக்கமாக ஒரு குழு கொடுப்போம்ல, நம்ம கூகுளில் போய் நினைத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் நடிச்சிங்கன்னா நிறைய பாட்டு வரும். லிரிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பாட்டு முழு வரிகளுமே
1: அப்படியே பார்த்து பாடுங்க, பாடுங்க,
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாடிடுங்க.
1: ஆமாம், இல்லைன்னா செல்வ பல பாட வச்சுருவாங்க.
0: ஆமாம், இந்த விசப்பரிச்ச தேவையா அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்களே பாடிடுங்க.
1: வாங்க, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கங்க.
2: வாழ்க வளமுடன் வளர கோடையம் கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேங்கம்மா. தீபா நடராஜன் செல்வாவில நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
1: நினைத்து
0: இல்ல வார்த்தை, நினைத்து.
2: நினைத்தது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும், நான் இருந்தால் நீயோடு இருவரும் சேர்ந்திருந்தால் அன்போடு என்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு. நினைத்தது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும், நான் இருந்தால் நீயோடு.
0: என்ன படம் இது? கேள்விப்பட்ட மாதிரியே தெரியல.
2: இது வந்து ஸ்ரீகாந்த் பாடின
1: பாடல் இருக்குது. ஆனா இவர் பாடுறப்ப கேட்டீங்களா பின்னாடி ஒரு தாளம் டக் டக் டக் டக் டக் டக் கேக்குதா?

0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க நினைப்பலாம் வந்ததுக்கு.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் என்ன பாட்டு பாட போறாங்க வாங்க.
2: ஹலோ ஹலோ, தேனி மாவட்ட கன்னியம்பேட்டில இருந்து.
0: ஹலோ ஹலோ, ஏன் இவ்வளவு பரபரப்பு?
2: மாலதி முருகன்.
0: மாலதி முருகனம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: முதன்முறையா பேசுறீங்களா?
2: இல்ல இல்ல, நான் இது ரெண்டு மூணு வாட்டி பேசிருக்கேன்.
0: மூணு வாட்டி பேசி
3: இப்படியுமே ஏன் இப்படி பார்த்தாஸ்தோம் மாலதி?
2: நாங்க சொல்லுங்க,
0: பேசுறது கேக்குதாங்கம்மா?
2: கேக்குது கேக்குது.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேனில? நினைத்து அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கோம், பாடலாமா நீங்க?
2: நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி அவளை மறந்தேன், நானே வாழ்கிறேன். ஓ,
0: நெருங்கி விலகி நடந்தேன்னு
3: வருமா? என்னே தேரை எல்லாம் போட்டுக்கிறீங்களே, எப்படி மலதி?
2: ஒரு பதத்துல அப்படியே போட்டே லைன்
3: கிடைச்சிருச்சு. இதுல வந்து காதல் எப்படி இல்ல, காதலியே இல்லன்னு நினைச்சு காதலன் பாடுவாரு.
0: திருச்சி மாவட்டத்துல இருந்து. சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் பாட போறீங்க?
3: என்னங்க?
0: நீங்க மட்டுமா?
1: கொஞ்சம் லேடிஸ்க்கு தான் வேலை கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஜென்ஸ்க்கு எல்லாம் ரெடிமேட் போயிடுறாங்க.
0: போயிடுறாங்க. எப்ப எடுத்து எப்ப தச்சு?
3: இல்ல, அது அப்படி இல்ல.
0: பேண்ட் கொடுத்தா ட்ரவுசர் தச்சறாங்களா?
3: நம்ம வந்து இப்ப ரெடிமேட்ல வாங்குற விலையை விட தைக்கிற விலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால எதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து கொடுத்து தைக்கிறதுக்கு, அங்க போய் அப்படியே வாங்கி போட்டுடலாமே.
0: ஐயா, நீங்க மட்டும் தனியா தைக்கிறீங்களா இல்ல குரூப்பா சேர்ந்து தைக்கிறீங்களா?
1: என்ன
0: பாட்டு பாட போறீங்க?
1: நினைந்து நினைந்து நெஞ்சம் ஒரு குதே, நீங்கிதாத இன்பம் பெருகுதே. அதுக்கு மேல வரல.
0: நாலு வரி வேணுமேங்க, நீங்க ரெண்டு வரி தானே பாடி இருக்கிறீங்க. தேவையா உங்களுக்கு இது? ஏற்கனவே அங்கங்க கட்டிருச்சா இல்லையா பாடி இருக்கிறீங்க? சரி விடுங்க, ஏத்துக்கிறோம். நன்றி.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
11: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, ஆகஸ்ட் 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
12: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ்.

0: மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: இந்தியாவின்
10: நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: That's right.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
10: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
9: எலக்ட்ரோடெக் 2026.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
14: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
15: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
16: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கோடைப்பண்பலையில் ஒரு புள்ளி ஐந்தில் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் பாடணும், நான்கு வரியாவது பாடணும். அப்படி எனக்கு வரி தெரியலேன்னா கூகுளில் போட்டிங்கன்னா, லிரிக்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் வந்துடும், அதை எடுத்து பாடிடலாம். அந்த டியூனில் அவங்க கொடுத்துருக்கிற வரியில் தான் பாடணும், நாலு வரியாவது பாடணும்.
1: எனக்கு ஒரு சந்தேகம்.
0: உங்களுக்கு சந்தேகமா?

0: ஒருவேளை ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, சும்மா பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க?
1: பட்டன் ஃபோன்லேயே அந்த வசதி உள்ள ஃபோன் இருக்குது. ஆமாம் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த டச் ஸ்க்ரீன் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன்லேயே நெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா?
0: வெறும் நோக்கியா ஃபோன் தான் பார்த்துருக்கேன்.
1: அதே மாதிரி அதுலேயே இருக்குது, அந்த மாதிரி ஃபோன்கள்லேயே பட்டன் ஃபோன்கள்லேயே நெட் வசதி உள்ள ஃபோனும் இருக்குது.
0: சரி, அப்படி இருந்துச்சுன்னா அதில் கூகுளில் போய் இதெல்லாம் பார்த்து,
1: அப்படி இல்லைன்னா வேறு யாராவது வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கி பாருங்கள்.
0: எப்படியோ நீங்கள் பாடுங்க.
1: அவ்வளோ.
0: சரி, இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். யாரு கூட சண்டை போட்டீங்களா?
2: இல்லைங்க சார்.
1: அப்படியே ஒரு
2: லைன் கிடைக்க மாட்டேங்குது.
1: லைனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கோபத்தில் இருக்கிறாங்க.
2: டவர் கிடைக்கல.
1: டவர் கிடைக்கலையா? நான் கூட பூஜா தான் லைன் கொடுக்க மாட்டேன்றாங்களோன்னு நினச்சிட்டேன். சரி, உங்களுக்கான வார்த்தை மனசு.
2: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, மன்னத கடலில் சிக்கிக்குள் முத்து.

0: நீங்களும் வரிகள் ஏதோ எக்ஸ்ட்ரா சேர்த்த மாதிரி எனக்கு தோடுதே. அப்படிதானே?
1: சரி பாடுட்டோம் பாடுட்டோம், இப்படிதான் வருங்க இருங்க, அங்க பாடி முடிச்சுக்கிறோம் அப்புறமா கரெக்ஷன் கண்டுபிடிங்க.
2: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, மாதில் உண்டு நடிகள் ரெண்டும் தலையனை, நீரில் நெருப்பின் வேதனை அணைத்து கொண்டேன் தலைவனை, இதயம் மாறியது.
3: அவ்வளவுதான் கேட வர மாட்டேங்குது.
1: பரவாயில்ல, நிறைய வரிகள் பாடிட்டீங்க.
0: இதே மாறணும்னு சொல்றோட ஒரே சிரிப்பா இருக்கு. என்னவா கனிமொழி
2: மேடம்,
1: பக்கத்துல நிறைய இருக்கிறாங்களோ?
0: இல்ல, பக்கத்துல உங்க வீட்டுக்கார இருக்காரு போல, அதான் இதே மாதிரி இருந்தோட அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சரே,
1: சரிங்க சரிங்க, அதே மகிழ்ச்சியோட இருங்க, நன்றிங்க.
0: நேரம் வந்து 11:26 ஆயிடுச்சு. அடுத்த நேயர் மனசு.
1: வாங்க, வணக்கம். வணக்கங்க, யாருங்க? ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து அப்படிங்கறது கேக்குது, யாரு பேசுறீங்கிறது கேக்கல. ராதிகா, எங்க இருந்து பேசுறீங்க? ஒட்டஞ்சத்திரத்துல?
4: ஒட்டஞ்சத்திரத்துல
0: ஒட்டஞ்சத்திரத்துல பண்பலை 100.5 எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு.
1: ஆமாவா, அம்பளிகையில இருந்து பேசுறீங்க? சரிங்க, என்ன பாட்டு பாடு? ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்க, முதன் முறையா பேசுறீங்களா?
0: நீங்க பேசுறதெல்லாம் சரிதா ராதிகாமான, நீங்க பேசுறது
1: போய் போய் வருது. லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
4: இங்க காத்து
1: அதிகமா இருக்கா?
0: ஒட்டஞ்சத்திரத்துல ஆடி மாச காத்து இன்னும் முடியல.
1: ஆவணி மாசமும் காத்து இருக்கு.
0: சரி, அந்த காத்தோட எங்க மனசை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க.
1: பாடுங்க பாடுங்க.
4: மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா,
0: வந்தலோ வந்தலோ
4: மயிலிறகில். ஐயோ மறந்துட்டீங்க.
1: ஐயோ ஏங்க நீங்க பின்பாட்டு பாடி மறக்க வச்சிட்டீங்க முதல்ல இருந்து. 1 2 3 4
4: மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா, மயிலிறகில் வாசனை வந்துச்சா வந்து வந்துச்சா, தமிழ் படிச்சா நாசர் வந்துட்டே வந்துட்டே.
1: யாருங்க கோரஸ்? அவ்வளவுதாங்க
4: வருது
1: வருது. சரி, ஆனா நீங்க இந்த பாட்டுன்னு சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாடணும். சரியா?
4: படபடான்னு
1: வரக்கூடாது,
0: அடுத்த படபடான்னு அடிக்க கூடாது, நாங்க மனசுன்னு கொடுத்துருக்கோம்.
1: ஆமா,
4: நன்றி.
1: ராதாகிருஷ்ணன் ஐயா, என்ன பாட்டு பாட போறீங்க?

0: மனசேவா. மனசே மனசே நண்பர் கூட்டம்
1: சூப்பருங்க.
2: ஏப்ரல்
1: மாதத்தில்
0: இந்த கல்லூரி
1: என்னங்க
0: மனசே மனசே மனதில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் இந்த கல்லூரி இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் இன்று மட்டும் தானே.
1: ஏன் நாளைக்கு இருக்காதா?
0: மனசே மனசே மனசே மனதில் பாரம்
1: என்னங்க நீங்க
0: கூட்டம் பிரியும் நேரம் நினைச்சுலாம் கிடைச்சதா அருமையா பாடியிருப்பேன் நினைத்து.
1: அப்படியா? நமக்கு என்ன
2: பாட்டோடையும்
1: பாடதான் சரியா
2: பழைய பாட்டுல மனசுன்னு எவ்வளவு பாட்டு இருக்கும் என்னங்க
0: பழைய பாட்டு மனதில் வருது மனதில் என்ன மயக்கம் அப்படின்னு வருது ஆனா மனதில் படிக்க கூடாது.
2: மனது மனசு எல்லாம் ஒத்து போகும் தானே எல்லாம் மனசு தானே.
0: மனசுன்னு பழைய பாட்டு எதுவுமே இல்லையாப்பா.
1: இல்லையா? சரி தேடி பாருங்க, அப்படியே தேடி பாருங்க கிடைக்கும். நன்றிங்க.
0: சரிப்பா நன்றி.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை நுறுபுழியில் பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கு.
5: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கு.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அன்கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி
9: தட்ஸ் ரைட்
8: வசந்த் அன்கோ. சரி சரி வசந்த்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: தட்ஸ் ரைட்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or ORG.
4: கோடை பண்பலின் 1.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இவங்க வேற ஏதாவது சுக்கு மிளகெல்லாம் போட்டு டீ கொடுத்தாதான் நான் பேசுவேன்றாங்க.
5: அப்படிலாம் இல்லைங்க. இல்லைன்னா
4: கொடைக்கானல் தண்ணி குடிச்சோம்னா கொடைக்கானல் தண்ணியே குடிக்கணும். திடீர் கொடுமுடி தண்ணி குடிச்சோம்னா அப்படி ஆகும்.
5: இல்லை, நான் எல்லாமே சூடு தண்ணி தான் குடிப்பேன். இந்த ஒரு மழை பெஞ்சிச்சா,
4: மழையெல்லாம்
5: நம்ம வந்து கொடைக்கானல் மழையில நனைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு நனைஞ்சே அது வந்து என் கூட வந்துருச்சு.
4: தேவையா நமக்கு இந்த
5: போலாம் அப்படி.
4: சரி, அடுத்து என்ன வார்த்தை கொடுக்கலாம்?
5: அடுத்து வந்து இதயம்.
4: சரி வாங்க. வணக்கம்.
6: வணக்கம். வளையம் லக்ஷ்மணன் பேசுறேங்க சார். நாமக்கல் மாட்டாங்க சார்.
4: நல்லா இருக்கிறோங்க எல்லாருமே நிலையத்துல. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன் லக்ஷ்மணன் ஐயா.
4: நாமக்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என்ன
4: பாடல் பாடுறீங்க? மகிழ்ச்சிங்க உங்களோட பேசுறதுல. நீங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பங்கெடுத்துக்கங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை எல்லாம் கேளுங்க. என்ன பாடல் பாட போறீங்க? இதயம். ஆமாங்க.
6: தெரிஞ்ச வரிகளை பாடுறேன்.
4: பாடுங்க.
6: முதன்முறை
4: பாடுங்க. 4 வரி பாடுங்க போதும்.
6: சரி சார். இதயம்.

0: பாடுகின்ற பாட்டு கேட்பாயோ, இதயம் போகுதே.
1: சரிங்க, மகிழ்ச்சிங்க. தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகா பாடினீங்க, நல்லா பாடினீங்க. முயற்சிக்கு நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கோங்க.
1: சரி சரி.

0: என்ன பாடல் பாடலாம்?
1: இதயம் ஒரு கோயில் பாட்டு பாடுறேங்க.
0: ம், சரிங்க, பாடுங்க.
1: இதயம் ஒரு கோயில், அதில் இதயம் ஒரு பாடல். நான் பாடுறதே திருப்பி
0: எக்கோ ஆகுதா?
1: ஆமாங்க.
0: லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப்
1: பண்ணிக்கங்க. ஒரு கோயில், இல்ல லவுட் ஸ்பீக்கர் போடலையே.
0: ம்,
1: போடாம தான் ரொம்ப நாளாவே இந்த
2: இதயம் ஒரு கோவில்.
0: பாட்டு கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு.

0: கோவில் அதில் உதயம் பாடல்.
1: இருங்க, நாலு வரையில் நிப்பாட்டிட்டீங்க.
0: நீலவேணி
1: அம்மா, என்ன பாடல் பாட போறீங்க?
0: சரிதயம் படத்துல இருந்து பாடுறேன்,
1: பாடுங்க.

0: நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. அது ரொம்பவும் ஃபீல் பண்ணி பாடுவார், அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பாடணும் இல்லையா?
2: ஆமாம், அந்த இதயம் படம்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அரிதினும் அரிதான பாடல் கொடுக்குறாங்க சரஸ்வதி.
1: இந்த ஆள் பார்த்தீங்களா, இதை இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு,
0: நம்ம என்ன வார்த்தை கொடுக்குறோமோ போட்டிக்கு அந்த பக்கம் ஒரு கம்பெனி நடக்குது,
1: நாங்களும் போடுவோம்.
0: நடக்கட்டும் நடக்கட்டும்.
1: அதாவது 12 மணிக்கு வந்து நாங்களும் நடிப்போம்ல, அது மாதிரி நாங்களும் போடுவோம்ல. அடி
0: சரி சரி, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, கேட்காத பாட்டு. சரி, அடுத்த வார்த்தை என்ன கொடுக்கலாம்?
1: அடுத்து வந்து நெஞ்சம்.
0: நெஞ்சம் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும், 4 வரியாவது பாடணும் பாடணும். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் முற்பகல் வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் கோடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் சார்.
0: ராமராஜ் ஐயா, தேனி மாவட்டம் எப்படி இருக்குது?
2: தீபா மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: அவங்களுக்கு தொண்டையில கிச்சு கிச்சு.
1: என்ன
0: பாட்டு பாட போறீங்க? பாடுங்க, அதுக்கு தான் வெயிட் பண்றோம்.
2: நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: சரி, அந்த அளவுக்கு நல்லா பாடிட்டீங்க.
2: அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, இந்த அச்சப்பட்ட கோளுக்கு இல்லம் எதற்கு, அடிமையை உடம்பில் ரத்தம் எதற்கு, இனம் அச்சப்பட்ட கோளுக்கு இல்லம் எதற்கு. வருதுங்க சார்.
1: சரி, தெரிஞ்ச வரைக்கும் பண்ணீங்க, ஆனா சிறப்பா பாடிட்டீங்க,
0: நன்றிங்க. இனிப்பில் வந்து நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க.

0: வேணுகோபால் அவர்களுக்கும் தீபா நடராஜன் அவர்களுக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்திலிருந்து சிவகாமி பரமசிவம் பேசுறேங்க.
1: சிவகாமி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேங்க சார், நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் பாட போறீங்க?
0: நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னால் புரியுமா?
1: புரியுமா, பாடுங்க.
0: நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே, உருவே தெரிஞ்சாலும் உயிரேதும் தெரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு, ஏக்கப்பட்டு பட்டு ஏங்கு மல்லி தண்டு. உண்ணாமல் உறங்காமல் உன்னாஷ்டவிக்கும் சிந்தாமணி, நெஞ்சுக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
2: என்னங்க பையனும் மருமகளும் வேலைக்கு போயிடுவாங்க, நான் வீட்டுலதான் சார்.
1: வீட்டுலதான் வானொலி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க?
2: ஆமாங்க சார்.
1: சரிங்க
2: மேடம். தீபா மேடம் உங்களுக்கு வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். இருக்கேன்
1: அப்பப்போ உள்ளேனமான சொல்லணுங்க, பேசாம உட்காந்துருக்குறது. சரிங்கம்மா, என்ன பாடல் பாட போறீங்க?
2: பாடுறேன் சார்.
1: பாடுங்க.
2: நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஊஞ்சலே சிவந்ததே மஞ்சளே, கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே சிவந்ததே மஞ்சளே, கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே என்னுள்ளே.
1: அவ்வளோதானா?
3: இதில் ரெண்டு மூணு வரியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாடிட்டீங்க, அப்படிதானே? உங்களுக்கு தெரிஞ்ச வரியை மட்டும் பாடிட்டீங்க.
1: போயிட்டாங்க.
3: சரி,
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டு பட்டாள நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைய வார்த்தைகள் கொடுத்தோம், இதயம், நெஞ்சம்,
1: நினைத்து,
0: இப்படிலாம் கொடுத்தோம். எல்லா வார்த்தைகள்லையுமே முயற்சி பண்ணி பாடினாங்க பாடுன நேயர்கள். சரியா, கேட்டவங்க, பேசணும், பாடணும்னு முயற்சி பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
0: தீபா நடராஜன்,
1: செல்வபாலா,
0: நன்றி நேர்களே.
1: நன்றி நேர்களே.

0: இனி கேட்கலாம் மகளிர் நேரம் நிகழ்ச்சுவர் முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வெள்ளி வீதியில் இசை ஊர்வலமாக காற்றலையில் கவிநயம் படைக்கும் உங்கள் பிரிய கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல. சகோதரிகளே, உங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இது. வெள்ளித்திரை வசனங்களுக்கு விறுவிறுப்பாக பேசிட வாருங்கள். இது இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கேற்க வேண்டிய எண் 94-870-77-44-8 94-870-77-44-8 இந்த எண்ணில் வரலாம். அல்லது 96-55-24-24-29 96-55-24-24-29 இந்த எண்ணில் வரலாம். நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து உங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. வாங்க, யாரு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் சகோதரி? வந்துட்டீங்களா? யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம்
1: முருகேஸ்வரி. தேனியில? தேனியில் எங்கே? பெரிய பெரிய குளம். சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேக்குறீங்களா? கேட்டு அதே மாதிரி நடிக்கணும். கேளுங்க.
4: அட, என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் பயப்படுதான் செய்வான். லேசுவா தான் கேளுங்க.
3: கோபாலு
1: வாழ்த்துகள். நன்றிங்க முருகேஸ்வரி அவர்களே நிகழ்ச்சியில பேசினதுக்கு. இப்ப யார் இணைப்புல? வாங்க.
5: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
5: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டுல இருந்து விஜயாங்க.
1: நலமா இருக்கும் விஜயம்மா.
4: இருக்கட்டும்,
1: என்ன போறீங்கல்ல?
4: இருக்கட்டும்,
1: அப்படி வரணும். சரிங்கம்மா, நன்றிங்க விஜய் அவர்களே. இப்ப யாரு இணைப்புல? அடுத்து வாங்க. வணக்கம், வந்துட்டீங்க,
6: பேசுங்களேன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம் வல்லபட்டில இருந்து லலிதான்.
1: ஏன் பயந்து பயந்து பேசுற மாதிரி பேசுறீங்க?
6: பாட்டு
1: பட்டாளத்துக்கு ட்ரை பண்ணி மகளிர் நேரத்தை கிடைச்சிருக்கு. நடிக்க வந்துட்டீங்க.
6: ஆமாங்க சார்,
1: எப்படினாலும் நம்ம பண்பலை தானே. சரிங்க, முன்னாடி பாடணும், இப்ப நடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்காக வசனம் வருது, கேளுங்க. அதே மாதிரி நடிக்கணும்.

0: நம்ம மாட்டிக்கினா ஒரு வருஷம், இவ மாட்டிக்கினானா அஞ்சு வருஷம். மாம நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா வா.
1: இன்னொரு முறை கேளுங்க.
0: நம்ம மாட்டிக்கினா ஒரு வருஷம், இவ மாட்டிக்கினானா அஞ்சு வருஷம். மாம நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா வா.
2: நம்ம மாட்டிக்கிட்டா ஒரு வருஷம், அவ மாட்டிக்கினா ஐந்து வருஷம், அஞ்சு வருஷம்.
1: மாமே
2: நல்லா மாட்டிக்கணும்,
1: நம்ம கையில நல்லா மாட்டிக்கணுமா. சரிங்கம்மா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
10: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கொடை பண்பலை 100.5 நாம் அணிந்திருக்கின்றோம் மக்களின் நேரம். இன்றைக்கி நாங்களும் நடிப்போம்ல நேர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னா 94 870 77 44 8 இந்த எண்ணில் வரலாம், அல்லது 96 55 24 24 29 இந்த எண்ணில் வரலாம். இந்த இரண்டு எண்களும் உங்களுக்கு இன்று மகளிர் நேர நிகழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 94 870 77 44 8 அல்லது 96 55 24 24 29. சரி, இப்போ மகளிர் நேரத்தில் இன்றைக்கி நாங்களும் நடிப்போம்ல, இப்போ யார் இணைப்பில் வாங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர்
1: என்னம்மா?
0: ஜெயலட்சுமி. சரிங்கம்மா, வசனம் கேட்கலாமா, நடிக்கலாமா? நலம்மா, நலம்மா. சரி கேளுங்க, உங்களுக்கான வசனத்தை அதே மாதிரி நடிக்கணும்.
2: மேடம், அங்க போய் ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்டா ஓடியாந்துருங்க. லண்டன்ல ரொம்ப நாள் இவனை பிரிஞ்சிருந்தா ஏன்டா பிரிஞ்சான்னு ரெண்டு அப்பா அப்புனால
1: அப்புவான்.
0: நீளமான இல்ல, கேளுங்க இன்னொரு முறை கேளுங்க.
1: சரி சார்.
2: மேடம், அங்க போய் ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்டா ஓடியாந்துருங்க. லண்டன்ல ரொம்ப நாள் இவனை பிரிஞ்சிருந்தா

0: ஏன்டா பிரிஞ்சேன்னு ரெண்டு அப்பா அப்புனாலும் அப்புவா.
1: ம், கேட்டீங்களா? ஆ
2: மேடம், அங்கே போய் ரெண்டு அப்பா அப்புனா திரும்பி ஓடி வந்துருங்க.
1: அங்கே போய் ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்டா ஓடி வந்துருங்க.
2: ஓடி வந்துருங்க. ஏன்னு கேட்டா லண்டன்ல
1: ரெண்டு வருஷமா பிரிஞ்சிருந்தனால ஏண்டா பிரிஞ்சேன்னு ரெண்டு அப்பா அப்புவான். என்னம்மா? அவ்வளோதானம்மா? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, போயிட்டு வாங்க. நன்றி. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம்.
3: வணக்கங்க.
1: யாருங்க?
3: நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வடுவபிளையம்புதூர் சுமதி பிரபங்க.
1: சுமதி அவர்களே, உங்களுக்காகவே வசனம் காத்துட்டு இருக்கு, கேளுங்க, நடிங்க.
4: நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு.
1: இன்னொரு முறை.
4: நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு.
3: நீ இப்பொழுது என்ன செய்யறா?
4: நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு.
3: நீ என்ன செய்யறீன்னா? இப்போதான் அவரை பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் ஒரு மாதம் கழித்து சந்திக்கிறாராம் என்று,
1: அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு.
3: அடுத்த மாதம் சந்திக்கிறார் என்று சொல்லி அனுப்பிவிடு.
1: அவ்வளவுதான். நன்றி. சரி, இப்ப யாரு இணைப்புல? வாங்க. வணக்கம்.
5: ஹலோ,
1: யாரு யாரு பேசுறீங்க? பேசுங்கம்மா. ஹலோ மட்டும்தான் கேக்குது, உங்க பேரு தெரிய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது.
5: சிவகங்கை மாவட்டம் தேவ ஹோட்டலில் கண்டலவி ரோட்ல இருந்து சுமதி டெய்லர் பேசுறேன்
1: சார். சுமதி, இப்பயும் சுமதி வந்துட்டு போனாங்க, இப்ப அடுத்த சுமதி வந்திருக்கீங்க. உங்களுக்கான வசனம் வருது, கேட்கலாமாம்மா?
5: ஓகே சார்,
1: கேட்டு அதே மாதிரி நடிக்கணும்.
6: நீங்க இப்ப உள்ள வந்தீங்க. நீ கிழவனா வந்து குமரனா மாறி மறுபடியும் கிழவனா மாறி மறுபடியும் வந்து குமரனா மாறினியே, இதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான்
5: இருந்தேன்.
6: நீங்க இப்ப உள்ள வந்தீங்க. நீ கிழவனா வந்து குமரனா மாறி மறுபடியும் கிழவனா மாறி மறுபடியும் வந்து குமரனா மாறினியே, இதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான்
5: இருந்தேன்.
1: சொல்லுங்க.
5: நீ எப்ப உள்ள வந்த? நீ எப்ப கிழவனா மாறி குமரனா மாறினியோ அப்பவே நான் உள்ள வந்துட்டேன்.
1: இல்ல, நீ கிழவனா வந்து குமரனா மாறி மறுபடியும் கிழவனா மாறி மறுபடியும் குமரனா மாறினியே.
5: ஓகே சார். நீ எப்ப உள்ள வந்த? நீ கிழவனா மாறி குமரனா மாறி
1: கிழவனா வந்து குமரனா மாறி
5: சாரி சார், நீ கிழவனா வந்து குமரனா மாறினியே, அதுக்கப்புறம் மறுபடியும் குமரனா மாறி கிழவனா மாறினியே, அப்பவே உள்ள வந்துட்டேன்.
1: எப்படியோ மாறிட்டாங்க. சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றிம்மா.
7: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
10: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
9: எலக்ட்ரோடெக் 2026.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த மது அதாவது ஆல்கஹால் யூஸ் பண்றதுனால பாதிக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்ல கல்லீரல். இந்த கல்லீரல் பாதிப்புனால எப்படி வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் வருது, இதை வந்து முன்கூட்டியே எப்படி சரி பண்ணலாம், இது ஆபத்தான ஸ்டேஜ் போகும் பிறகு என்ன பண்ணணும். இப்போ ஆல்கஹால் எல்லாருக்கும் தெரியும், ஆல்கஹால் யூஸ் பண்ணால் வந்து கல்லீரல் பாதிக்கப்படும், கல்லீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு. எஸ், கல்லீரல் பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான தொடர்ந்து வந்து அதிகமான நாட்கள் வந்து யூஸ் பண்ணுறனால கல்லீரல் வந்து பாதிக்கும். இது ஆரம்ப கட்டத்தில் திங்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, தண்ணி இருக்கும் நாட்கள் ஆக ஆக என்னாகும்னா ஒன்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். தொந்தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வரைக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம், ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணுறது நிப்பாட்ட மாட்டோம். இந்த ஆல்கஹாலில் அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க என்னென்னா தொடர்ந்து அடிக்கிறாங்க, சடனாக விட்டாலும் ஆபத்துகள் வரும், கரெக்டாக அது அது ஆல்கஹால் விற்றாலும் சில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கஹால் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டனால பாதிப்பில் வந்து நமக்கு அதிகமாக பார்க்குறோன்னு வந்தீங்கன்னா வயிறு ஊத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும், வயிற்று ஃபுல்லாக நீர் கோர்க்கும், அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேர் கால் வீக்கங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கை நடுக்கங்கள் இருக்கிறது, மஞ்சக்காமலை வர்றது, வந்து சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எங்கே பேசுகிறோம் வைக்கணும் மூளை பாதிப்புகள் வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து மோஷன் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து மோஷன் கலந்து கருப்பு கலராக போகிறது, சில பேருக்கு ரெட்டிஷாகவும் போகிறது. இதில் என்ன காரணம் அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணி கரெக்டாக கவனிக்காமல் விட்டுருக்கோம், மஞ்சக்காமல் வருது, லைட் லைட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், திருப்பி விடுறோம், திருப்பி அடிக்கிறோம், கடைசியில் லிவர் செரோசிஸ் ஒரு ஸ்டேஜில் போயிருப்பா தான் கல்லீரல் ஃபெயில் ஸ்டேஜில் பண்ணிக்கிறப்ப அதனோட காம்ப்ளிகேஷன் என்னென்ன வரும்னா வயிறு வந்து ஊத்தம் கொடுக்கும், அசைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா வந்து வயிற்றை சுற்றி அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டொமக்னு சொல்லுவாங்களே, அதாவது நமக்கு உணவு குழாய், உணவு குழாய் போகிற பாதையில் வந்து ஒரு வகையான ரத்த குழாய் இருக்கும், அது வேரிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சுருண்டுரும், அது நரம்பு சுருண்டனால என்ன ஆயிருன்னா அதுலேருந்து வந்து பிளட்டு வந்து லீக் ஆகி ரத்தத்தோட அளவு குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். அது வந்து நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னா அதே நேரங்களில் உணவு குழாய் இறப்பையில் புண்ணு வரும், அது ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உள்ளே வந்து போட்டல் வெயின் அப்படின்னு இருக்கும், அது வந்து நல்லா ப்ரெஷர் கூடி அதனால வந்து கிட்னி பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து கல்லீரலுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஒரு சில பேருக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப ஊதுக நீர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம், சரிங்களா. இதில் முக்கியமாக சில பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்படு ஊத்துறது கா இருமுறப்பையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணுறோம், பிளட்டு போது அதிகமான பிளட் வரும், இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், உடனே டாக்டர் நீங்கள் போகணும். ரொம்ப அசாத்தியமாக போனீங்கன்னா ஆபத்து உயிருக்கு ஆபத்து, உடனே டாக்டர் போனேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியாக வந்து பிளட் நிப்பாட்டுறதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எந்த அளவுக்கு ப்ளீடிங் இருக்குன்னு பார்த்து அந்த ப்ளீடிங் நிப்பாட்டுறதுக்கு இது ஒன்று கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எண்டோஸ்கோப்பின்னு சொன்னால் எல்லோரும் பயப்படுறாங்க, அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சாதாரண டெஸ்ட் தான், உடனே வந்து லைட்டாக ஒரு மயக்கம் மாதிரியும் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு கேமரா வச்சு உள்ளே எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு பாதிப்பு என்னன்னு பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விடுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால வந்து கல்லீரல் பாதிப்பு வந்து கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து ஆல்கஹால் 100% முக்கியமாக சக்கரநோயினால் கேட்குற ஒரே விஷயம் சார், எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரே பதிலுனா ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக இன்னும் தொடவே கூடாது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கல்ச்சர் பொறுத்தளவுக்கும் அதில் முக்கியமாக சக்கரநோயினாலும் பாதிக்கப்பட்டவங்க 100% வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணால் ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கல்லீரல் பாதிப்பு வரும், கல்லீரல் பாதிப்பு வந்தால் டேமேஜ் ஆகி உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குனீர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்கினீர்களே.
2: மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72004 5210. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: வெறும்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல

0: வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. 94-870-77-44 எந்த எண்ணையும் வரலாம். 96-55-24-24-29 இந்த எண்ணிலையும் சகோதரிகள் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். இப்பொழுது யார் இணைப்பில்? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யாருங்க?
10: வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் மாத்தங்குளம் பூவரசி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
9: நன்றாக இருக்கிறோம் பூவரசி அவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க?
10: அவங்களுக்கு
9: பிறந்த நாள் வாழ்த்துகள். சரி, நடிக்கலாமா? உங்களுக்கான வசனம் காத்துட்டு இருக்கு, கேளுங்க.
11: நீ லோடு எத்தனைக்கு நான் தான் கிடைச்சனா? இருக்கட்டும், நல்ல வேலை எவனும் பாக்கலப்பா. சொன்னாப்பானா லேசா தான் வங்கியிருக்கு, எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் அசைக்க முடியாது. ஆமா,
9: அந்த கடைசியில வந்து அதெல்லாம் அப்படியே வேணும்.
11: நீ லோடு எத்தனைக்கு நான் தான் கிடைச்சனா? இருக்கட்டும்,
9: அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்க. சரிங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றி பூவரசி அவர்களே. இப்பொழுது அடுத்து யார் வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
12: வணக்கம் சார்.
9: யார் பேசுறீங்க? உங்க பேரு?
12: மகாலட்சுமி
9: சார். மகாலட்சுமி அவர்களே, உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
11: யாராந்தான் தைரியமா சொல்லப்பா, நீங்க பயப்படாத, பயப்படாதா சொல்லு. நீ தான் தைரியமா நினைச்ச சொல்லு, சொல்றா.
9: அவ்வளவுதான், நீ தான் தைரியமா நினைச்ச சொல்லு. அடுத்து பயப்படாத, பயப்படாதரா. யாரோ பக்கத்துல தன்னைத்தான் மிரட்டுறாங்க நினைச்சு யாராவது பயப்பட போறாங்க பாருங்க. சரிங்க, நன்றிங்க மகாலட்சுமி நிகழ்ச்சியில இருந்து பங்கேற்றதுக்கு. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யாரும் எங்கிருந்து?
13: வணக்கம் சார்.
9: யாருங்க? 12:38 ஆச்சு.
13: திண்டுக்கல்ல இருந்து கிரகலட்சுமி பேசுறேன்.
9: நலம்மா, நீங்க நலமா?
13: நல்லா இருக்கும் சார்.
9: சரி, உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
11: சூடாப்பானா அவசரப்பட்டேடா, சிங்கப்பட்டேடா, உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சூடாப்பா விடுறா, ஆ ஆ போ போ, கூட்டம் போகாத, போ ஆ போய் வேலை வெட்டியா பாரு, போய்கிட்டாரு.
9: கேட்டீங்களா?
13: இன்னும் ஒரு தடவை,
9: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
11: சூடாப்பானா அவசரப்பட்டேடா சிங்கப்பட்டு.

0: உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா சொன்னா விடுறா. ஆ ஆ போ போ கூட்டம் போறாத போ ஆ போய் வேலை வெட்டியா பாரு போய்கிட்டே இரு.
1: கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
1: ம் சொல்லுங்க.
2: என்னப்பண்ணா அவசரப்பட்டுட்டியடா அசிங்கப்பட்டுட்டியடா, உனக்கு இதெல்லாம் சாதாரணடா, போ போ போய் வேலையை பாரு.
1: கூட்டம் போடாத கூட்டம் போடாத போ போ ஆ ஆ போ. சரிங்கம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி
0: திவ்யா. உங்களுக்காக ஒரு வசனம் காத்துட்டு இருக்குமா, கேட்டு நடிக்கிறீங்களா? கேளுங்க.
2: மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன், ஜாக்கிரதை.
0: இன்னும் ஒரு முறை.
2: மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன், ஜாக்கிரதை.
1: மறுபடியும் இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குழந்து விடுவேன், ஜாக்கிரதை.
0: அவ்வளவுதான். நன்றிங்க திவ்யா அவர்களே. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம். கரூர் மாவட்டம் மாயனூர்ல இருந்து உஷாராணி.
0: உஷாராணி அவர்களே வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
0: உங்களுக்காக வசனம் வருதுமா, கேட்டு நடிக்கிறீங்களா?
3: நடிக்கிறோம். சிம்பிளா போடுங்க.
0: கேளுங்க.
4: நானே அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறேன், நீ எங்காவது வெளியில தங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க.
3: ஒண்ணு இல்ல, நானே அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கேன், நீ வெளியில தங்கன்னு சொல்றாங்க.
0: அவ்வளவுதாங்க, கேட்ட ஒன்னு சொல்லிட்டீங்களா? நன்றிங்கம்மா, வாழ்த்துகள். இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம். குறை பண்பலை 100.5 மகளிர் நேரத்துல நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யாரு வந்துட்டீங்க? பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: திண்டுக்கல் மாவட்டம் மத்தளபொண்ணு கலாவதி.
0: கலாவதி, உங்களுக்காக வசனம் காத்துட்டு இருக்குமா, கேட்டு நடிக்கிறீங்களா? கேளுங்க.
6: இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். சூனா பானா, உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இத இப்படியே மெயின்டெயின் பண்ணு. ஆ ஆ போ போ போ.
5: இந்த பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட பாடு பெரிய பாடு, சூனா பானா, இப்படியே நீ மெயின்டெயின் பண்ணு, ஒண்ணும் செய்யாத.
0: தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க
7: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
11: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர்.

0: ராமநாதபுரம் கோவை.
1: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
2: வணக்கம் வாக்கி டாக்கி அவர்களே.
3: வணக்கம் கோடை எஃப்எம். இன்னைக்கு வந்து சைபர் போர்னோகிராபி பத்தி பேச போறோம். போர்னோகிராபினாலே வந்து அப்சீன் மெசேஜஸ், அப்சீன் போட்டோஸ், அப்சீன் வீடியோஸ் பாக்குறது, ஆபாச படங்கள் வீடியோக்கள் அந்த மாதிரி பாக்குறது, டிஜிட்டல் டிவைசஸ் வச்சு நம்ம பாக்குறதோ மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, இது வந்து ஒரு குற்றம் தான்.
2: பதிவிறக்கம் செய்யப்பட்டு நம்மளுடைய போன்லயோ கணினியிலயோ வச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம்.
3: அதே மாதிரி குழந்தைங்களை ஆபாசமா படம் எடுத்தோ வீடியோ எடுத்தோ வச்சிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து அதிகம் போக்சோ சட்டத்தின் கீழ. குழந்தைங்க பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, அப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்க அது ஒரு சந்தோஷமா நினைச்சிட்டு அவங்க பிரைவேட் ஆக்ஸ வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் போது வந்து அவங்களுக்கு எதிராவே வந்து திரும்பிடுறது. அது வந்து அந்த மாதிரி போட்டோஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றது, சோசியல் மீடியால போடுறது, போட்டு விடுவேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள்ட்ட பணம் வாங்குறது, கல்யாணத்தை நிறுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு.
2: என்ன மாதிரி எச்சரிக்கைக்கு நீங்க கொடுக்க விரும்புறீங்க?
3: லேடிஸ் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட பிரைவேட் போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க. பிரைவேட் பார்ட்ஸ் போட்டோ எடுத்து அனுப்ப கூடாது. நிறைய இதுல பார்த்தோம்னா பெண்கள் வந்து பிரைவேட் பார்ட்ஸ் போட்டோ எடுத்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுதான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. பெண்கள் வந்து வெளியே வேலைக்கு போகும்போதோ படிக்கும் போதோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஆளாகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஜென்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க இந்த சொசைட்டி வந்து அவமானமா நினைக்க போறது இல்ல. யார் மேல தப்பு இருந்தாலும் ஒரு லேடியை தான் வந்து தப்பா சொல்றாங்க. எச்சரிக்கையா இருந்துக்கணும். நம்ம பிடிச்ச லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம், அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா நம்மளை யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஃபியூச்சர்ல. அதுக்காக அந்த போட்டோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்கிறேன் டு ஆல் சிஸ்டர்ஸ்.
2: திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுறது என்ன அப்படின்னாக்க, பிரைவேட்
3: அந்தரங்க போட்டோஸ், அந்தரங்க வீடியோஸ்
2: இதை வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. டிஜிட்டல் வேர்ல்டுல ஒன்ஸ் நீங்க போட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க போன்ல தான் டெலிட் ஆயிடுச்சு, சிஸ்டம்ல தானே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பா ஒரு இடத்துல சேவ் ஆகிதான் இருக்கும்.
3: ஆமா,
2: எப்படி வேணாலும் அதை ரிட்ரீவ் பண்ணிட முடியும்.
3: ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சொல்ற போட்டோ எடுக்காதீங்க. பட் அவங்க டெலிட் பண்ணாலுமே வந்து லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்க, அவங்க போனை ரிப்பேர் ஆயிடுதுன்னு சொல்லி கடையில கொடுத்து சரி பண்றாங்க, சரி பண்ணி வாங்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்களோட பிரைவேட் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரு வெப்சைட்ல வந்து ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் வருது யாரோ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க எதுவுமே ஷேர் பண்ணல. பட் எங்க தப்பு நடந்ததுன்னு பார்த்தா, இவங்க போனை வந்து சரி பண்றதுக்காக ஒரு மொபைல் ஷாப்ல கொடுத்திருக்காங்க, அவன் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணி ஒன்னு ஒன்னா வந்து வீடியோஸ் இது பண்றான். அது டார்க் வெப்னு இருக்கு, அதுல வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி அது மூலமா பணம் பாக்குற ஒரு குரூப் எல்லாம் இருக்கு.
2: முதல் படியே என்ன அப்படின்னா, முதல்ல எடுக்காதீங்க.
3: எடுத்துட்டு நம்ம டிவைஸ்லதான் வச்சிருக்கோம்னாலும் நம்ம யூஸ் பண்ற ஆப்ல பேக்ரவுண்ட்ல வச்சு நம்மளோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, நம்ம வேற யாருக்கும் கொடுக்காத பட்சத்துல. சப்போஸ் நம்ம போனே நம்மளுக்கு தெரியாம வேற யாரோ எடுத்தாலோ, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச போன் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கொடுக்கும் போதோ அங்க உள்ளவங்க ரிட்ரைவ் பண்றோம்னு சொல்லி எடுத்து வெளியிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்தரங்கமா போட்டோ எடுத்துக்கிட்டனாலே அது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு எகெயின்ஸ்டா திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கும். நல்ல லேடிஸ் எல்லாருமே வந்து அதை தவிர்த்துறது நல்லதுங்கிற ஒரு அன்பான வேண்டுகோள்.
2: ரொம்ப அழகா இன்னைக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறீங்க. உலகத்துல இப்ப நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத ரொம்ப ஆதங்கத்தோட வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தன்னைத்தானே தற்காத்துக் கொள்றது தங்கள் கையில தான் இருக்குது அப்படிங்கறது தெரியுது. நாளை மீண்டும் ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வோட சந்திப்போம். காத்திருங்கள் நேயர்களே, நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாய வலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
4: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.

கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டிருஸ்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சி வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி நேர்களே. இனி நம் கொடை பண்பலை 100.5 தொடர்வது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமா நேர்களே?

0: 5 தொடர்கிறது. தாராபுரம் 6 சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் 6 சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் 6 சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய மகிழ்ச்சியான புன்னகை வணக்கம் நேர்களே.

மலர் போல் மிளர்ந்திடும் அழகிய நினைவுகள், நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பெறச் செய்யும் அதன் அழகிய நிகழ்வுகள், இவை இரண்டும் ஒரு சேர இடம்பெற்று இதய வீணையை மீட்டி மகிழ்விக்கும் இன்ப ராகங்கள். அதன் தேனிசை ராகமாக நெஞ்சம் நிறைக்க கோடை பண்பலை நெற்பொழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. ஒலிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருப்பூர் தாராபுரம் பேக்கரி திரு ஜம்பை சங்கமேஸ்வரன் தனுஷ் ராஜலட்சுமி சண்முகம் ஈஸ்வரி இவர்களின் விருப்பத்தில் 1959 டி ஆர் ரகுநாத் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் மருத காசியின் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசீலாவின் குரலில் இதயம் விருட வருகிறது பாடல் வண்ணக்கிளி இத்திரைப்படத்திலிருந்து.

திருடும் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழிந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிர காலனி பாலாஜி காயத்ரி பிரியதர்ஷினி விக்னேஸ்வர் இவர்களின் விருப்பத்தில் 1959 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

மணி 14 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி இவர்களின் விருப்பத்தில் 1960 பி நீலகண்டன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் மருதகாசியின் பாடல் வரிகளில் டி ஆர் ராமலிங்கம் குரலில் இசைக்கிறது பாடல் ஆடவந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

வினோத கானங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சனி இவர்களின் விருப்பத்தில் 1961 வி என் ரெட்டி இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் மணப்பந்தல் திரைப்படத்திலிருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
12: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

1975 டி ஆர் ரகுநாத் இயக்கத்தில் ஜி ராமநாதன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் வரிகளில் ஏ எம் ராஜா ஜிக்கியின் குரலில் இசைக்கிறது பாடல் மகேஸ்வரி திரைப்படத்திலிருந்து.

28 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. இன்று பிற்பகல் 3 மணிக்கிடம் கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் சிக்கியிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் அவரின் திரு விளசிக்கு இருக்கிறது.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மதுரியா மரகதம் ஆரிச்சாமி. இவர்களின் விருப்பத்தில் 1966 பி நீலகண்டன் இயக்கத்தில் ஆர் பார்த்தசாரதி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் அவன் பித்தனா திரைப்படத்திலிருந்து.

நினைவில் பூக்கும் இனிசு கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், நாமக்கல் பாண்டமங்கலம் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரட்சிதா இவர்களின் விருப்பத்தில் 1964 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல், ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற

0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நினைவு பீட்டகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கோயம்புத்தூர் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, சிவராஜ், மாணிக்கம், ராகுல், தீபா, உமா, வடிவேல் இவர்களின் விருப்பத்தில் 1966 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் அன்பைவா திரைப்படத்திலிருந்து.

மணி 45 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை வன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி, சுப்பலாபுரம், ஆறுமுகம், சுந்தரவள்ளி, பிரியதர்ஷினி, சக்திவேல், முத்துமாரி, ஜனனி இவர்களின் விருப்பத்தில் 1978 கே சங்கர் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் சாவித்ரி குரலில் இசைக்கிறது பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து.

இசை ஓவியம் தீதும் இசை பண்பலையில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், கொண்டரசம் பாளையம் தமிழினியன் தன்யா குகன் சாய் பிரணவ் சாய் வர்ஷா சாய்ராம் சாய்ஸ்ரீ இவர்களின் விருப்பத்தில் 1965 ஏபி நியாகராஜன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எம் பாலகிருஷ்ண குரலில் இசைக்கிறது பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

மரிகரி மக மரிக சரிநிதா சரிநிதா சரிநிதா சரிநிதா சரிநிதா சரிநிதா.

1:55 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தேனி காமாஜிபுரம் மாடசாமி ராஜம்மாள் பிரியதர்ஷன் ருத்ரஸ்ரீ தமிழ்மணி இவர்களின் விருப்பத்தை

நினைவுகளின் அழகிய பிம்பங்கள் வானெங்கும் நிறைந்திருக்கும் அதன் வண்ணக்கோலம் என்பது இதயத்தில் தீட்டப்படும் நினைவுகளின் அழகிய ஓவியம் போன்றது. அதை இசையால் இன்னும் சில வண்ணங்கள் தீட்டி நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. இன்னும் கோடை பண்பலை 100.5 தொழிலசை கானங்களோடு சேர்க்க இருக்கிறது டோல் தமாக்கா தூள்.

0: ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே,

பேசும் காச்சாய், வீசும் தெஞ்சலாய், பாடும் பறவைகளாய், தொடரும் நிழலாய், படரும் மலர் வண்ணமாய், நம்மோடு இசை மெட்டுக்களாய் இணையும் நம் கோடை பண்பலை 100.5 பன்மொழி திரை இசை பாடல்கள் வளம் வரும் நேரமாய் டோல் தமாக்கா தூல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or ORG.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் அவர்களின் தெருவில் வளமர காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் கொடைப்பண்பலை 100.5.

நேரமிப்பது 2:29. கலக்கலான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது கொடைப்பண்பலை 100.5 டோல் தமக்கா தூள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விட்டமின் ஏடிஇகே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடை பண்பலை 100.5.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் இளையோர் மாநாடு குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கியது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கர்நாடக

வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கேலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜி ஆர் ராவத், லிஷா பால், தன்வி பற்றி, மேதவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இனிசி பாட காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் ஸ்ரீ மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. மதிப்புக்குரிய கோடை பண்பலையில் பணிக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார். சென்னையில் ஒரு மாத்திரை தயாரிக்கும் துறையில் வேலை பார்க்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது கோடை பண்பலை கேட்டு வருகிறேன். ஆன்லைன் மூலமாக உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் ஆவல் நிறைவேறுமா என்று கேட்டிருக்கிறார். இதோ தயாராக காத்திருக்கிறது உங்களது தொகுப்பு அரங்கேற. வா என தொடங்கும் பாடல்களை வரிசைப்படுத்தியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியில் முதலாவதாக மிஸ்ஸியம்மா திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரைத்திருக்கிறார். எனக்கும் உனக்கும் ஒரு மோதல், அதை விட்டு கொடுத்தால் ஆனந்தமே, நீ ஒரு புறம் நான் ஒரு புறம், வேண்டாமே

நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு நேயர் பொழிப்புரை தந்திருக்கிறார். என்ன அழகான தேயிலை தோட்டத்தின் காட்சி அமைப்பு, அதோடு அங்கு பாடல்களை கேட்டால் என்ன ஆனந்தம். அந்த சூழலில் அது போன்ற ஒரு பாடல்தான் கேட்போமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.

0: அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கொடி பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் வேலு கிடைச்சிருச்சு அந்த திரைப்படத்தில் இருந்து. அதற்கு இவ்வாறு ஒளிப்புறையை தந்திருக்கிறார். இசையும் காட்சியும் இன்னும் என் மனக்கண்ணை விட்டு போகாதது போல இருக்கிறது. பலமுறை பாடலை வீட்டில் பண்பலையில் நாம் கேட்டிருக்கிறேன். இந்த பாடல் அவ்வளவு இனிமை, இந்த பாடலின் காட்சிகளும் அவ்வளவு இனிமை. கேட்போமா என்றிருக்கிறார். இதோ கேட்போமே.

முளைச்சு வர்ற முளைச்சு வர்ற உதவின சனங்களுக்கும் வெள்ளையான மரங்களுக்கும் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் முத வணக்கம். முளைச்சு வர முளைச்சு வர உதவின சனங்களுக்கும் வெள்ளையான மரங்களுக்கும் யாவருக்கும் வணக்கம் வணக்கம்.

நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. வா என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார். நேரம் பிற்பகல் 3:17. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் உத்தம புருஷன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரையை தந்திருக்கிறார். காதலும் கிடைத்தது, இருபுறமும் சம்மதமும் கிடைத்தது, அப்புறம் என்ன? மகிழ்ச்சியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
9: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
13: நேரம் பிற்பகல் 3:24. நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. வா என தொடங்கும் பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார் நேயரவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சிறையில் பூத்த சின்னமலர், அந்த திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு தந்திருக்கிறார் தன்னுடைய தொகுப்பினை. என் காதல் என்பது எனக்கு ஒரு அதிசயம்தான். முதலில் நான் அதிசயம், என் மனது அதிசயம், அந்த மனத்தில் ஒரு காதல் அதிசயம், அந்த காதலில் நீ கலந்தது மிகப்பெரிய அதிசயம், அது எப்போதும் மாறாமல் இருக்க நானே என்னை சொல்லிக்கொள்வது மிகப்பெரிய அதிசயம்.

நாம் கேட்ட இந்த பாடல் அடுத்தாத்து ஆல்பர்ட் திரைப்படத்தில் இருந்து. நேரம் பிற்பகல் 3:29 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொழிப்புரைய தந்திருக்கிறார் நேர் அவர்கள். தன் காதலி கிடைத்த மகிழ்ச்சியில் இந்த மன்னவனின் துள்ளல் அதிகம். தன் மன்னவனை கையில் ஏந்தி கொண்டதால் இந்த நாயகிக்கு மகிழ்ச்சியும் அதிகம். இவர்களின் மகிழ்ச்சியில் காதல் திளைக்கிறது இவ்வாறு.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. வா என்று தொடங்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சிறியல் போத்த சின்னமலை திரைப்படத்திலிருந்து, அதற்கான புலிப்புரை இவ்வாறாக. தங்கத்தால் செதுக்கிய தேகம் கொண்ட நாயகி அவளை தீண்டிய தென்றல் காற்று குளிரில் உறைந்து வந்து வைர கருப்பு வைர தேகம் கொண்ட நாயகனை உரசும் பொழுது அங்கே காதல் இசைச்சாரல்தான் இவ்வாறு பொழிகிறது.

0: பாட்டும் பதமும்
1: என்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நேரம் மாலை 3:44. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. வா என தொடங்கக்கூடிய பாடல்களை நிகழ்ச்சியில் எழுதி அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மெல்ல திறந்தது கதவு. இந்த திரைப்படத்திலிருந்து அதற்கு நாயகி அவள் தன் முகத்தை திரையினால் மூடினாலும் விழிகளை என்னவோ மூடாமல் விட்டுவிட்டார். அந்த விழிகள் தேடுவது என்னவோ இந்த மன்னவனை மட்டுமே. அந்த மன்னவன் காதலோடு காத்திருக்கிறான் இசை பாடிக்கொண்டு.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்

கொடைப்பண்பலை நூற்பிளியாய்ந்தில் இனிதை நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நாமக்கல் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சிறந்த நன்றி, வணக்கம் நேயர்களே.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கல்லையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவாக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி

0: சென்னை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜியா ரஜாவத், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதாவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அதாகப்பட்டதே, ஒளியும் பெருமழை காலத்திலே ஊரெல்லாம் நினையும் நேரத்திலே உங்களுக்கெல்லாம் குடையாக இருப்பது
2: ஒரு புள்ள கேக்குது கொடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
6: வழங்கும் வண்ணத்துரிகை.
7: இனிய மாலை வணக்கம் நேர்களே. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் மக்கள் எல்லாம் கூடி விளையாட்டும் ஒரு பொழுதுபோக்கான விளையாட்டு. தலைமுறை தலைமுறையாக இது வந்து கடைப்பிடிச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் விடுகதை. ஆமாங்க, கோடை பண்பலை 100.5 வருகிறது விடுகதை வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில். நேயர்கள் அழைக்கலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 290 333 முன்னிணைப்பிற்கு 0 45 42 முன்னிணைத்து வாருங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நாட்டாம செல்வபாலா, சுப்பிரமணியம் சுரேந்தர், எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.
8: நாட்டம
9: என்னங்கண்ணு,
8: இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க,
9: ஆமா,
8: அந்த பஞ்சாயத்துக்கு சரியான பீஸ் ஒன்று சிக்கி இருக்கு.
9: பஞ்சாயத்துக்கு பீஸா?
8: ஆமா.
9: ஏங்கண்ணு எதுவும் பஞ்சாயத்து ஆகி போச்சா?
7: இல்லக்கண்ணு.
9: என்னது அல்லக்கண்ணா?
8: என்ன தெரியுதா, கிட்டத்தட்ட பிராது கொடுக்கறதுக்கு ஒரு 3 பேர் வந்து நிக்கிறாங்க. என்னன்னா,
9: ஆறு மேல கண்ணு,
8: நம்ம கேபுரு சாமி.
9: ஆமா, முன்னாடி எல்லாம் என்னமோ பேரெல்லாம் சேர்த்து பெருசா சொல்றாரு.
8: அது ஊரு பேரு. ஆளு கருப்புசாமி, அவர் மேலதான் பிராதுன்னு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அது என்ன பஞ்சாயத்து அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்கு.
9: சரி சரி, அப்படின்னா ஓரமா பிடிச்சி உட்கார வை.
8: அதுதான் உட்கார வச்சிட்டோமே, நீ தப்பிக்க முடியாது எங்கேயும். இல்லையா கருப்பு?
9: என்ன சீட்டு எடுக்க
8: மாட்டேங்குது, பயணச்சீட்ட
10: சொன்னேன்.
8: இப்ப நிறைய விடுகதை வேற இன்னைக்கு நம்ம கருப்புசாமி கேக்குறதுக்கும் காத்திருக்காரு.
9: அப்படியா?
8: ஆமா
9: சாமி, கேட் போடுங்க.
8: அதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம்

0: எல்லாருமே தயாராகவும் இருக்காங்க. அந்த விடுகதைக்கு, அதை கருப்புசாமி கேட்கக்கூடிய அந்த விடுகதைக்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சாயத்தா பிராதா நம்ம வாபஸ் வாங்கிடலாம்.
1: ஓ, இப்போ எத்தனை பிராது கொடுத்துருக்குறாரு கருப்புசாமி மேலே?
0: இப்போதைக்கு ஒரு மூணு பிராது கொடுத்துருக்காங்க.
1: மூணு, அது கூடுனாலும் கூடுமா?
2: மசத்தி கொண்டு இருக்கிற மடா துறை,
0: ஏதாவது இல்லை ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரன் பாருங்க.
3: இல்லை நீங்க இருக்கீங்கல்ல,
1: அதனால நாங்கள்
3: எதுவுமே பேசாமல் இருக்கேன்.
0: சரி, நாலாவது இன்னொருத்தர் வேற பிராது கொடுக்க வந்திருக்காங்க.
1: என்ன பிராதோட இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுது,
0: என்ன செய்ய? சரி கேட்டுவோமா.
2: ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்தியிலும் உடைகிறது, என்னடா அர்த்தம் இது?
1: அப்படின்னா அட்டக்கத்தின் அர்த்தம்.
0: சரி வாங்க.
3: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஏனுங்க,
0: கிளம்பிடலாம். சரிங்க,
4: மழை வர மாதிரி இருக்கு.
0: வரும்
1: வரும் வரும்
0: வரும். இப்போ உங்களுக்காக
1: ஒரு விடுகதை கேட்கறோங்க, பதில் சொல்லுங்க.
0: கருப்புசாமி கேப்பா இருக்க.
3: போகும் இடமெல்லாம் கோடு போடுகிறாள்.
0: போடுகிறான்.
2: தம்பி தம்பி, என்னாச்சு தம்பி?
1: ஒண்ணு ஆகலங்க, இப்பதான் கோடு போட்டுருக்காங்க.
0: ஆமா,
4: அதான்
1: போகும் இடமெல்லாம்
0: ஒரு இடம்லாம் ஒரு கோடு போட்டுக்கிட்டே போறானா. மழை காலம் வந்தா பாக்கலாம். சரிங்க, போயிட்டு வாங்க. அடுத்து ஒருத்தவங்க காத்திருக்காங்க, வாங்க.
3: வணக்கம். வணக்கம்.
1: அம்மனே, அம்மனே, யார் பேசுறீங்க? தெரியலீங்களா? இங்க இருந்து பார்த்தா நாங்க தொலைநோக்கியா வச்சிருக்கிற பார்த்த உடனே தெரியறதுக்கு. முழுசா சொல்லாம நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம். நாங்க நல்லா இருக்கிறோம், கடைசி வரைக்கும் பேர சொல்ல
0: மாட்டேங்கிறாங்க.
1: அக்காவா? அக்கா
5: அக்காதான்.
1: அக்கா பேர சொல்லுங்க. அக்கா
0: வந்த உடனே யாரா இருந்தாலும் முதல்ல பேரை சொல்லிடணும், சரிங்களா?
3: சாயந்தரமா
0: வாச தெளிக்க தேவையில்ல. வானமே தெளிச்சு
2: விட்டுருச்சுன்ற.
0: சரி, விடுகதை கேட்கலாமா?
1: ஆமா கேட்டுருவோம்.
3: போகும் இடமெல்லாம் கோடு போடுகிறான்,
1: அவன் யார்?
5: ஒரு குழு கொடுக்குறீங்களா?
0: அதான் மழை காலம், அதெல்லாம் பார்க்கலாம். சாயந்தர நேரம், விடிய கால நேரம், வெயில் நேரத்தில் சுள்ளு வெயில் எல்லாம் பார்க்க முடியாது.
5: அது மேல ஓடு இருக்குமா?
1: ஓடா? என்ன ஓடு?
0: நீங்க கேள்வி விடுகதைக்கு பதில் தான். இத்தனை குழு அதெல்லாம் கேட்கவே கூடாது. தெரியும் இல்ல தெரியாது,
5: அவ்வளவுதான்.
0: நத்தையா? நம்பலாமா?
1: கருப்புசாமி அடிச்சு கேளு.
0: அப்ப அப்ப கருப்புசாமிக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்துல ஒரு பிராது வாபஸ். சரியா பதில் சொல்லிட்டீங்க, நன்றி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
9: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
7: எலக்ட்ரோடெக் 2026.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி. எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
11: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: எங்க நட்டவன்
1: சொல்லுங்கண்ணு.
0: சரி, இப்ப பஞ்சாயத்துக்கு கருப்புசாமி மேல பிராது வந்தது வாஸ்தவம் தான்.
1: ஒரு பிராது தான் கிளியர் பண்ணிட்டா அப்படி இல்ல,
0: ஒரு பிராது கிளீன் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து பிராது கொடுக்க வந்தவங்க இவர் இவ்வளவு
1: வாங்கிட்டு போய் பேப்பர் கடையில போட்டு முட்டாய் வாங்கி சாப்பிட்டாப்லயாமா.

0: உங்களுக்கு வேணுமா?
1: இல்ல இல்ல, அந்த பிராதுல முத பிராது ஒரு குட்டி பாப்பா கூட இருந்துச்சு. நான் வார வாரம் குச்சி முட்டையை வாங்கிட்டு வருவேன். வர வழியில
2: களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தோம்.
1: ஏங்க அப்படி எல்லாம் இல்லைங்க, நீங்க வேற குச்சி முட்டாய் மட்டும்தான், அது குழந்தைகிட்டு இருந்து குச்சி முட்டாய் மட்டும் அப்பப்ப வாங்கி சாப்பிடுவாராம். அப்படிதானே?
0: இல்ல இல்ல,
1: அப்புறம்
3: குருவி ரொட்டியும் சேர்த்து சாப்பிடுவார்.
1: குருவி உருண்டை
0: இல்ல, அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு போயிருவேன்.
1: சரி, இந்த அளவு மனசு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். இப்ப அடுத்த விடுகதைக்கு போவோமா?
0: போகலாம்.
1: வாங்க.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: ஆசாமி அவர்களுக்கும், சுப்பிரமணிய சுரேந்தர் அவர்களுக்கும், கருசாமி அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்க.
3: யார் பேசுறீங்க?
4: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டையபுரம் மற்றும் பேரளம்பட்டி கஸ்தூரி மயில்.
1: ஐயா கஸ்தூரி மயில் ஐயா,
3: உங்களுக்கு வேற விடுகதை. ஏற்கனவே ஒரு விடுகதை கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, அதனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு
4: விடுகதை.
1: என்ன விடுகதைன்னா, ஆற்றை கடக்கும்
0: அக்கறைக்கும் போகும்,
1: தண்ணீரில் கலக்காது தானும் நடக்காது. ஆத்த கடக்கும் அக்கறைக்கும் போகும், தண்ணீரில் கலக்காது தானும் நடக்காது. ஆகாக காகாக ஆகாக காகா.
3: ஐயா கஸ்தூரி மயில் ஐயா,
1: ஒரே இடத்துலதான் இருக்குமே, நகராதே.
5: இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே, போட்டு விடுது.
1: உண்மையதாங்க சொல்ல, இது நடக்காது.
3: விடுகதை தாங்க அது.
0: இப்பதான் சொன்னாரு, சொன்னீங்கல்ல.
1: அதான் சொன்னேன்.
0: பெரிய குழுவா கொடுத்தாரு.
5: இதை ஏட்டா முதல்லே சொல்லலாம்.
3: அப்பவே நான் கட் பண்ணிட்டு போயிருப்பேன்ல.
1: சரிங்க, நம்ம யோசிக்கிறீங்க, அடுத்து வரவங்கிட்ட கேட்போம், அவங்களுக்கு தெரியுமானு.
0: வாங்க. வணக்கம். வணக்கம்.
6: நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிள்ளம்பட்டி மலியாரம் சார்.
1: ஐயா
3: ஆறுமுகம் ஐயா
6: சொல்லுங்க சார்.
3: இந்த ஒரு விடுகதை கேட்டமே பதில் தெரியுமா?
6: அதாவது இந்த மேல இருக்கிற பௌர்ணமி அன்னைக்கு வர்ற நிலாவா இருக்குமா சார்?
3: பௌர்ணமி அன்னைக்கு நிலா வருமா?
1: அது இப்படி ஆத்த கிடக்கும் அக்கறைக்கு
7: இது பதில் இல்லையே.
6: அது நிரந்த அந்த இதுல வெளிச்சம் அந்த வரும் சார், கன்னியாகுமரியில வர்றது மாதிரி அதுலயும் வருமா சார்?
1: வெளிச்சத்துக்கு சொல்லல, ஆத்த கடந்து போகும், அக்கறைக்கும் போகும். ஆத்த கடக்கும், அந்த அக்கறைக்கும் போகும், தண்ணீர்ல கலந்து விடாது, அது நடக்கவும் நடக்காது. ஒரே இடத்துல
6: தாமரை
1: இலையா
0: உள்ளுக்குள்ள இருக்குல்ல, தண்ணிக்குள்ள.
3: என்ன கோணாப்பட்டு கட் ஆயிருச்சு?
1: நாலு மணி 25 நிமிஷத்துக்கு வந்திருக்கீங்க, அப்ப பதில எதிர்பார்க்கறோம். சொல்லுங்க பாப்போம்.
6: ஆத்த
1: கடக்கும் அக்கறைக்கும் போகும், தண்ணீர் எல்லாம் கலந்து விடாது, அதுவும் நடக்காது. என்னங்க
0: பறக்குறதுன்னு சொல்லவே இல்லையே.
1: இது தண்ணீர்ல கலந்தாலும் ஒரே இடத்துல நிக்கும்.
6: ஒரே
1: இடத்துல
3: போகுது கப்பல். அது
1: பெருவெள்ளம் வந்தால் அடித்து கொண்டே செல்வோம். அந்த நேரத்துல ஒன்னும் எதாலும் காப்பாத்த முடியாது. இத
6: ஒரு குழு கொடுங்கப்பா.
3: இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாமே க்ளூ தாங்க.
0: சுரேந்தரும் கூட சொன்னாரு.
1: சரிங்க,
3: என்ன அது? இது ஒண்ணும் தெரிய
6: மாட்டேங்குது.
1: ஆத்த கடக்கும், நம்மளையும் கடக்க வைக்கும்,
0: நம்மளும் போலாம்.
1: ஆனா இது நகராது, இது அங்கதான் இருக்கும்,
3: அப்படியேதான் இருக்கும்.
6: அது
3: அப்படியேதான் இருக்கும்னா நீந்திட்டு எப்படி போக?
1: ஒரு விளம்பரம்
3: கொடுத்துருவோம்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம்

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நாட்டாம
5: என் நிகர்ப்ப
4: நேரம் 4:27 ஆச்சு.
5: அது ஏங்க என்னை பார்த்து சொல்ற?
6: டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் அடுத்து விடுதலை கேளுங்க. சீக்கிரம் என்னை விட்டனா அடுத்த வேலையை போய் பார்ப்பேங்கிற அப்படி.
5: அப்படியா? என்ன வேலை? அங்க போய் சும்மா உட்காந்துருக்கிற வேலை தானே?
4: இல்ல நாட்டாம,
7: இது மேட்ரே வேறம்மா.
5: என்ன மேட்ரு?
6: ரைட் ரைட் ரைட், எனக்கு புரிஞ்சு போச்சு.
5: புரிஞ்சு போச்சா? அப்ப நான் அடுத்து விடுதலை கேட்டுருவோம்.
6: அதே அந்த அதே விடுகதைக்கே பதில் வரலையே, அடுத்து விடுகதைக்கு.
5: சரி, அதே விடுகதை கேப்போம்.
6: வாங்க.
4: வணக்கம், யார் பேசுறீங்க? வந்துட்டீங்க?
8: நாட்டாமைக்கும் நாட்டாமை ஐயாக்கும் இரண்டு மாமாக்களுக்கும் நிலையத்தில் பணியாற்றிடும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறீங்க.
6: இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? ஒண்ணு சொல்லுங்க.
8: மூணு பேர் நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: மழையா
6: பெஞ்சிட்டு
8: இருக்குதுங்க.
4: இல்ல, இணைப்புல இருந்தாரு.
6: ஆற்றை கடக்கும் அக்கறைக்கும் போகும், தண்ணீர்ல கலக்காது, தானும் நடக்காது.
5: நம்ம நடந்து போலாம்.
8: பாலம்
6: என்னங்க?
8: பாலம்,
6: பாலம். ஆம், பாலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிய வண்ணத்தூரிகை. நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: மங்கள மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
15: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்,
17: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
10: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
18: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட்டி

0: வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: பஞ்சாயத்துக்கு புகார்கள் எல்லாம்
15: பஞ்சாயத்துக்கே புகாரா?
14: இல்ல இல்ல, பஞ்சாயத்துக்காக
15: பராது.
14: ஆமா, இனிமேல் நீங்க ஆன்லைன்ல தான் சில பஞ்சாயத்துக்களை தீர்த்து வைப்பீங்க அப்படிங்கறத நம்ம தம்பி சொல்லிட்டு வந்திருக்காரு.
15: எங்கன்னு அப்படிதான் சொல்ல சொன்ன நானும். நிறைய பேர் ஆன்லைன்ல எங்களுக்கு வந்து பண்ண தெரியலீங்க, அதனால நாங்க வர்றோம். அங்க ஒரு ஆள் போடுங்க, ஒரு அசிஸ்டன்ட் போடுங்க, அவங்க வந்து ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க.
14: அப்படியா? சரி, அதுக்கும் சரியா தானே இருக்கு. கருப்பு வந்திருக்காரு.
15: கருப்பு வந்திருக்கிறாரு.
16: என்ன பண்ணி கொடுக்கணும்?
15: என்ன பண்ணி கொடுக்கணுமா?
14: இப்படி
17: எல்லாம்
14: அதனால அந்த பஞ்சாயத்துக்களை எல்லாம் மேற்பார்வையிட்டு அதை சரியாக ஆன்லைனில் எவ்வாறு செய்வது என்று அந்த பஞ்சாயத்துக்களை கூறுவது.
15: முதல்ல கருப்சாமிக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்.
14: ஆமா,
17: என்ன கடையில் யாரும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க?
14: இல்ல, இங்கதான் உட்காந்துருக்காரு. தெரியல,
16: நல்ல கடையில் ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருக்கேன்.
14: பஞ்சாயத்துக்கா?
16: இல்ல இல்ல, கம்ப்யூட்டர்.
17: எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா அவங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
14: எப்ப
16: எதை கட்டிப்பலாம்?
14: ஒண்ணு இல்ல, கருப்சாமி 5 வயசு எல்லாம் வெளியே சத்தமா கேக்குது. இன்னைக்கு 4 மணிக்கு வந்து இவங்க கிட்டியா மாட்டிக்கணும் அப்படின்னு. ஒண்ணு இல்ல, இப்ப அடுத்த விடுகிறது தயாரா இருக்கு, கேப்போம்பா. வாங்க.
16: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
15: உடுமலையிலிருந்து
18: பராசக்தி.
14: சரிங்க, வீடுகதை கேட்கலாமா?
18: கேளுங்க.
14: அண்ணன் தம்பி 3 பேர்த்த சுத்தி 12 காவலர்கள்.
18: அண்ணன் தம்பி
14: 3 பேர்த்துக்கு
15: 12 காவலர்
14: காவலர்கள்
16: 12 பேர் தாமா?
14: ஒரு டஜன்.
18: அதுங்களா கடிகாரம்?
14: என்னங்க
18: கடிகாரம்?
15: கடிகாரம்னா
14: கடிகார்
15: என்ன

0: டிஜிட்டல் கடிகாரமா, முள் கடிகாரமா,
1: சோத்துல மாற்ற கடிகாரமா, கை கடிகாரமா, எது வேணாலும் இப்படிங்க வச்சுக்கிறது.
0: அப்ப சரிதான், அப்ப சரிதான். அண்ணன் தம்பி மூணு பேத்துக்கு 12 ஒரு டிசன் காவலாளர்கள்லாம் கடிகாரம் தான் சரியான பதில். நன்றிங்கம்மா.
1: சரி, வேற யாராவது வந்தாங்கன்னு அவங்க கிட்ட வேற விடுங்கிறது கேட்போம்.
0: இப்ப முக்கியமான
2: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபோர் ஆயில்,
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
1: பரதநாட்டியமும்
0: ஆடி மகிழ்வித்துக் கொண்டு என்னை நானும் மகிழ்வித்துக்
7: கொள்கிறேன்.
0: அப்படியா பண்றீங்க? இல்லையாங்க. சரிங்க, இப்ப அந்த இன்னொரு விடுகதை இருக்கு, ரெண்டு பேரும் காத்திருக்காங்க, ரொம்ப நேரமா காத்திருக்காங்க.
1: சரி, கூப்பிட்டுருவோம். வாங்க.
8: வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
9: நண்பருக்கு வணக்கம். நான் தேனி மாவட்டம் குள்ளப்பவனம்பட்டில இருந்து ஐயப்பன் பேசுறேன்.
0: ஐயப்பன் ஐயா,
9: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் ஐயா.
9: சொல்லுங்க,
0: கேட்கலாமா? ஊர் ஊரா சுத்தினாலும் உரிய இடத்திற்கு வந்து விடுவான்.
7: சொல்லும் ஐயா.
0: ஊர் ஊராக சுற்றினாலும் உரிய இடத்துக்கு வந்து விடுவான், உரிய இடத்துக்கு சென்றும் விடுவான்.
1: போய் சேர்ந்துருவார்,
0: வர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்துருவார்.
9: பேருந்தா?
1: பேருந்து அப்படின்னு சொல்லலாம்,
0: ஆனா பேருந்து.
1: ஆனா அது இல்ல.
0: ஆரம்பத்துல பல வகைகள் இப்ப மாறி வந்துருச்சு,
1: இப்போ பயன்பாட்டில் குறைஞ்சி போச்சு.
0: ஆமாம், அப்படி தான் சொல்லு. சரிங்க, போயிட்டு வாங்க. இப்போ அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு.
1: ஏனுங்க, யாருக்கு பேசுறீங்க?
8: வணக்கம்.
10: ஐயாவுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா, யார் பேசுறீங்க?
10: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ்.
0: ஐயா, பாண்டியராஜ் ஐயா.
10: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்குங்களா ஐயா?
8: நல்லா இருக்குங்கய்யா.
0: அப்ப விடுகதை கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க ஐயா, பதில சொல்லுங்க ஐயா.
10: சரியா கேக்கல? என்ன, ஒரு தடவை சொல்லுங்க.
0: இல்ல, நீங்க வானொலி சத்தமா வச்சிருக்கிறது இங்க வரைக்கும் கேக்குது. அப்ப நாங்க கேட்ட விடுகதை உங்களுக்கு கேக்கலையா ஐயா?
8: நம்ம பேசுறது கேக்குது.
0: ஊர் ஊரா சுத்தினாலும் உரிய இடத்துக்கு வந்து விடுவான், உரிய இடத்திற்கும் சென்று விடுவான் ஐயா.
10: பேருந்து?
1: பேருந்து இல்லைங்க, முன்னாடி வந்தவங்களும் அதான் சொன்னாங்க.
0: பேருந்து கூட சில நேரங்களில் ஓட்டுநர் கவனக்குறைவா இருந்தா வேற ஊருக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற ஊருக்கு. சூரியன்யா?
1: சூரியன் ஊர்
0: தெரியாம கூட வேற ஊருக்கு போய் போனது உண்டு. இது
8: சூரியனா?
0: இல்ல இல்ல, அதான் வழி தெரியாம யாரு வேணாலும் போனது உண்டு. இது வழி தெரியாம எங்கேயுமே போனது கிடையாது.
1: பேருந்து திடீர்னு ஊரை மாத்தி விடுவாங்க.
0: அது வந்து சேர்வதில்லை, பூமி தான். சரி, அது இல்ல பதில், அது இல்லைங்கய்யா. போயிட்டு வாங்க. ரொம்ப எளிமையா சொல்றோம், சரியான முகவரியை தேடி கண்டுபிடித்து ஓடிவிடும், சென்று விடும்.
8: வணக்கம். வணக்கம்.
1: யாருக்கு பேசுறீங்க?
10: சத்தியமங்கலம் கே என் பாளையம் தேச்சி
1: முத்து. பதில் வந்துருச்சு, சொல்லி போடுங்க.
0: கடிதம்.
1: அவ்வளவுதான்.
0: கடுதாசி, கடுதாசி, கடுதாசி. அருமைங்க, நன்றிங்கய்யா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
3: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.

0: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நட்டாம என்னன்னு 4:52 ஆச்சு.
6: எப்ப நேரத்தை மட்டும் தாங்க இந்த பையன்
5: நேரத்தை மட்டும் பாத்துக்கிட்டு 5 ஆன உடனே இந்த பக்கம் இப்படி இப்படி பூந்து அப்படி ஓடிறணும்.
6: ரெண்டு பேத்தையும் துரத்தி விட்டு
5: அடுத்து
6: தெளிய வச்சுட்டு மதர். சரி, இப்ப அடுத்த ஒரு விடுக்க தயாரா இருக்கு, வாங்க. வணக்கம், வந்துட்டீங்க, பேசுங்க. யாரு இங்க இருந்து?
5: தெளிவான
6: ரோடு
7: முன்னாடி
5: வேற ஒரு வரியை சேர்த்திருக்கோம்.
6: வாங்க,
5: சரி போயிட்டு வாங்க. அடுத்து
6: நம்ம கருப்புக்கு சிவப்பு ரோடு.
5: சிவப்பு ரோடு,
6: ஆமா,
5: வெள்ள ரோடு. ஏறுங்க, யாருங்க பேசுறீங்க?
8: வணக்கம்,
9: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பேசுறீங்க.
5: மகாராஜன், பதில் தெரியுமா உங்களுக்கு?
9: பதில் சொல்லிவிடுங்க. சொல்லிவிடுவான்
6: பதிலையும் நாங்களே சொல்லிவிடுவோம்.
5: சொன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க?
8: கேள்வியும் நானே பதிலும் நானே.
9: நீங்க அந்த இத சொல்லுங்க.
6: அதாவது ரெண்டு பக்கமும் கருப்பு காடு, நடுவுல வெள்ள ரோடு, அதுல கருப்பு காடு.
9: அதற்கு
6: பெயர் கண்கள் என்று சொல்கிறார்கள். போயிட்டு வாங்க.
8: நன்றிங்க.
6: இந்த ஜுசு ஜுசுன்னு வரும்போது நம்மளும் அப்படி
5: கிளம்பிடுவோம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
5: மிஸ்டர் கோல்ட் எக்ஸலென்ட் விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
8: இதுவரை நேயர்களை சந்தித்து இனிது நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 வண்ணத்தூரிகை. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் புதன் அன்று. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் செல்வபாலா, சுப்பிரமணியம், சுரேந்தர். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி மாலை பொழுதை வரவேற்று காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திர செவ்வானம். மும்பை செய்தி சுருக்கம்.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராய் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நகர், ஜி ஆர் ராவத் மற்றும் சங்கர் முத்துசுவாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

வணக்கம். கோடை பண்பலை 100.5 காரமலை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திரச்சிவானம். மாலை நேரம் மயங்கும் வேளையில் வரைந்திடாத ஓவியம், வானில் நகர நந்தவனத்து தீர்பவனி, மனதை மயக்க வார்த்தைகளால் இசைசரம் தொடுக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது சித்திரச்சிவானம். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்
5: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் மாலை 5:11. கொடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்செவ்வானம். காதல் கொண்ட இரு இதயங்கள் மட்டும் இணைந்த காவியம். ஆம், காதல் கொண்ட இரு இதயங்கள் மட்டும் இணைந்த காவியம். காவியம் என்று நினைத்த மனம், காவியம் என்று நினைத்த மனம், இன்னொரு இதயத்தை ஏற்க முடியாத மயக்கம் இங்கு மயங்குகிறது. இப்படி

நம் கொடி பண்பலில் 1.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானத்தில் வரைந்திடாத ஓவியம் உண்டோ? ரவிவர்மன் திகைத்த காதல் ஓவியம். வரைந்திடாத ஓவியம் உண்டோ? ரவிவர்மன் திகைத்த காதல் ஓவியம் வர்ணிக்க வார்த்தைகளை தேடி. வண்டின் ரீங்காரம் வண்ண வண்ண மலர்களை சுவாசித்த யாசகன்தான் இவனோ.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேரமலை 5:23. கொடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம். காதல் கொண்ட மனம் பேசிக்கொள்ள துடிக்கும் இதழ்கள். காதல் கொண்ட மனம் பேசிக்கொள்ள துடிக்கும் இதழ்கள். சங்கமமாகிற இதயம் காதலின் பகிர்வு. சங்கமமாகிற இதயம் காதலின் பகிர்வு. வான் நிலா உலா போக, வான் நிலா உலா போக, சிறை பிடிக்க துடிக்கிறது காதல். இதுதான் காதலோ?

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

0: இது நம் கோடி பண்பலை 100.5. நம் கோடி பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். 9 மணிக்கு கடைத்தென்றல், 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்று ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க இரண்டு விளையாட்டுக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களை உங்களுக்காகத்தான். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியே நேயர்களின் விருப்ப பாடல், நேயர்களின் குரலில் கேட்கும் நேரம் அது. மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், திரை இசை பாடல்கள் இவையாவும் இன்று வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். குடி பண்பலின் உறுப்பிலே ஐந்தில் தொடர்ந்து நாம் கேட்க வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சவானம். காதல் கொண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கை, காதல் கொண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கை, வாழ துடிக்கும் இதயம், என்னவெல்லாம் நினைத்ததோ, ஆம் என்னவெல்லாம் நினைத்ததோ நினைப்பது போல் அமைய வேண்டும் என்று நினைத்து நிலை குலைந்த தருணம், ஆம் நினைத்து நிலை குலைந்த தருணம் இதுதானோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நம் கோடை பண்பலை 100.5 இல்

0: நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 28, குந்தவையின் நிபந்தனை. படகு கரையோரம் எங்கேயாவது தங்கி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிச் சென்றான் பொன்னன். இனி பொன்னன் மறைந்த கணம் இலைச்சரகுகள் அலையும் சத்தம் கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். குந்தவி மரங்களின் மறைவிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சற்று நேரம் மௌனமாய் நின்றார்கள். சோழ நாட்டாரின் யோகியதை நன்றாய் தெரிந்து போய்விட்டது. இப்படித்தான் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போக பார்ப்பார்களா என்றாள் குந்தவி. விக்ரமன் மறுமொழி சொல்லாமல் சும்மா இருந்தான். வள்ளுவர் பெருமான் முயற்சி திருவினையாக்கும் என்று மட்டும்தானா சொல்லியிருக்கிறார்? நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருப்பதாக எனக்கு கேள்வியாயிற்றே என்று குந்தவி சொன்னபோது விக்ரமனுக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என்று மேலே பேச திணறினான். ஆமாம், நீங்கள் குழி தோண்டி புதையல் எடுத்ததை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாம் கேட்டுக்கொண்டும் இருந்தேன் என்றாள். உண்மையாகவா? ஆமாம், உங்கள் பொய் வேஷத்தையும் தெரிந்து கொண்டேன் என்றாள். விக்ரமன் சற்று யோசித்து, அப்படியானால் நான் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போக நினைத்ததில் என்ன ஆச்சரியம்? தேசப்பிரஷ்டன், மரண தண்டனைக்கு துணிந்து தாய் நாட்டுக்கு வந்தவன், சொல்லாமல் திரும்பி ஓட பார்ப்பது இயல்பல்லவா என்றான். உயிர் இழப்பதற்கு பயந்துதானே என்றாள் குந்தவி. ஆமாம், இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எனக்கு தேவையாயிருக்கிறது. என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும், இந்த தாய் திரு நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கும் இந்த உயிர் வேண்டி இருக்கிறது என்றான். ஆனால் உங்களுடைய உயிர் இப்பொழுது உங்களுடையதல்லவே. மகேந்திர மண்டபத்தில் அந்த பழைய உயிர் போய்விட்டது. இப்போது இருப்பது நான் கொடுத்த உயிர் அல்லவா? இது எனக்கல்லவா சொந்தம் என்றாள் குந்தவி. விக்ரமன் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு குந்தவியை உருக்கத்துடன் நோக்கி, நீ சொல்லியது ஒரு விதத்தில் அல்ல, பலவிதத்திலும் உண்மை. இந்த உயிர் உன்னுடையதுதான். மகேந்திர மண்டபத்தில் நீ என்னை பார்த்து காப்பாற்றியதனால் மட்டுமல்ல, 3 வருஷத்துக்கு முன்பு காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் உன்னை பார்த்தபோதே என் உயிரை உன்னுடையதாக்கிக் கொண்டாய் என்றான். ஆ, இது உண்மையா என்றாள் குந்தவி. ஆமாம், ஆகையினால் உன்னுடைய உயிரை நீதான் காப்பாற்றிக் கொண்டாய் என்றான். இது உண்மையானால் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓட பார்த்தீர்களே, அது எப்படி? என்ன நியாயத்தில் சேர்ந்தது என்று குந்தவி கடுமையான குரலில் கேட்டாள். அது தவறுதான். ஆனால் காரணம் உனக்கு தெரியாதா? உன்னிடம் சொல்லிக் கொண்டால் பிரிய மனம் வராது என்ற பயம்தான் காரணம். நீ விடை கொடுக்காவிட்டால் போக முடியாதே என்ற எண்ணம்தான் காரணம் என்றான் விக்ரமன். அதற்கு குந்தவி கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை நெஞ்சினேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: இறங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
1: நேரமலை 5:47 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் பிரிப்ஸின் சித்திரச்சவானம். காதல் நிலவை துணைக்கு அழைக்கும் மனம், மயங்கிய இதயத்தோடு தேடி அழைய. காதல் நிலவை துணைக்கு அழைக்கும் மனம், மயங்கிய இதயத்தோடு தேடி அழைய. பதபதத்த இதயம் என்னவோ பேச, பேசிய வார்த்தை அனைத்தும் காதலின் மொழியில் மௌனமாகிறது.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக்க தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடதும் திருகிடதும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கொடைப்பான்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். இவர்களின் காதலை தடுக்க முடியும். காற்றோடு கரைந்த வார்த்தையில் மலர்ந்த கொடி அன்புதானோ என்று சொல்லி விடைபெறுகிறது இன்றைய சித்திர செவ்வானம். சிவந்தவானோடு பயணித்தை நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருக்கொட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

ஆமணக்கு செடியின் கீழ் சுயம்பமூர்த்தியாக லிங்கம் வெளிப்பட்டதால் இந்த ஊர் கோட்டையூர் என்று பெயர் பெற்றது. இத்தலத்திற்கு பில்வாரண்யம், இரண்டபுரம் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. கிழக்கு நோக்கிய ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் கடந்து சென்றால் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி சன்னதிகளை தரிசனம் செய்யலாம். இறைவன்

பில்வாரண்யம், எரண்டபுரம் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. கிழக்கு நோக்கிய ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் கடந்து சென்றால் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி சன்னதிகளை தரிசனம் செய்யலாம். இறைவன் கோடீஸ்வரர் சுயமுலிங்க உருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக, அதாவது ஆமணக்கு செடியில் காய் காய்த்த மாதிரி காணப்படுவது வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சி. அம்பாள் பந்தாடு நாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது. செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து நன்மையை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்பவள் என்ற பொருளில் அழகே வடிவாய் காட்சி அளிக்கிறார். காவிரி நதி திருவளஞ்சுழியில் வளம் சுழித்து செல்லும். அப்போது ஒருமுறை காவிரியில் இருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட பாய்ந்து வந்த காவிரியாறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்ற போது அசரீரியாக இறைவன் மன்னன் இறங்கி அப்பாதாளத்தில் பழியிட்டுக் கொண்டால் அந்த பள்ளம் மூடிக்கொள்ளும், பிறகு காவிரி வெளிப்படும் என்ற அசரீரியில் கேட்ட மன்னன் கோட்டையூர் என்ற இந்த ஊருக்கு வந்து ஏரண்டம் என்னும் கொட்டை செடிகள் அடர்ந்து வளர்ந்துள்ள இடத்தில் தவம் செய்த ஏரண்ட முனிவரை அடைந்து அசரீரி செய்தியை சொல்ல, இதை கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தானே தியாகம் செய்ய முன்வந்து அந்த பள்ளத்தில் இறங்கி தன்னை பழி கொடுக்கவும் பள்ளம் மூடி காவிரி வெளிவந்ததாம். இப்படி தன்னை தியாகம் செய்த இந்த இரண்ட முனிவருக்கு கோடீஸ்வரர் கோவிலில் தனிச்சன்னதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.

0: இந்த தலத்தின் தீர்த்தமாக அமுத கிணறு அமைந்துள்ளது. இதனை உருவாக்கியவர் ஏரண்ட முனிவர். தல விருட்சமாக ஆமணக்கு கொட்டை செடி உள்ளது. பத்திரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக, கோடி அம்மையாக, கோடி முருகனாக திருவுருவ காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் எனப்படுகிறார். இங்கு இறைவன் சிவபெருமானின் திருப்பெயர் கோடீஸ்வரர் என்பதை போல மற்ற பரிவார தெய்வங்களுக்கு கோடி என்கிற பெயருடன் விநாயகர் கோடி விநாயகர் என்றும், சுப்பிரமணியர் கோடி சுப்பிரமணியர் என்றும், சண்டிகேஸ்வரர் கோடி சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி கோடி ஞான தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகின்றனர். திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஐந்து மூர்த்திகளையும் காண்பது, வேறு தலங்களில் கோடி திருவுருவம் கண்ட பயனை பெற முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு செய்த எப்புண்ணியமும் பிற தலங்களில் செய்த புண்ணியங்களினும் கோடி மடங்கு பயன் தரும் என்று தல புராணம் கூறுகின்றது. இங்குள்ள நவகிரகங்கள் சிறப்பு வாய்ந்தவை. ஒன்பது கிரகங்களும் தங்கள் வாகனங்களில் இருக்கும் நிலை மிகவும் சிறப்பு பெற்றது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். உட்பிரகாரத்தில் உள்ள முருகர் கோடி சுப்பிரமணியர் என்ற பெயருடன் உள்ளார். இவர் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கோவிலின் நுழைவாயிலில் தண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. பங்குனி உத்திரம், திருவாதிரை, சிவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் அம்பு போடும் திருவிழா ஆகியன வெகு விமரிசையாக இங்கு நடைபெறுகிறது. இன்று திருக்கொட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி. ஒரிஜினல் பல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இந்தியாவுடைய முதல் சினிமா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1911 இந்தியாவிலே 5 ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்ட போது ஆங்கிலேயர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே கல்கத்தாவில் நடந்த அந்த முடிசூட்டி விழாவை படம் எடுக்கிறத பார்த்த இந்தியாக்காரர் ஒருத்தர், ஏன் இதை நம்ம ஊரில் செஞ்சன்ன அப்படின்னு சொல்லி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்து முதல் படத்தை அவர் தான் உருவாக்குறாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவர் பேர். அவருடைய பேரில் தான் இன்றைக்கும் விருது கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய உயரிய சினிமா விருது எதுன்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே விருது. இது அவருடைய பேர். அவர் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா, ராஜா ஹரிச்சந்திரா. இதுதான் அவர் எடுத்த முதல் படம். அது ஒரு குடும்ப படம்பாங்க. அது எப்படி குடும்ப படம்னா, அவர் அவர் மனைவி மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க, வேறு வழி இல்லை, யாரும் நடிக்கவில்லை.

0: ரொம்ப நாளாவே நம்ம ஊர்களில் ஒண்ணு தெரியுங்களா, போட்டோ எடுத்தா ஆயில் கம்மின்னு நம்மால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாங்க, ஆயில் கம்மியாயிரும் அப்படிம்பாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி முடியும்? அப்போ தான் அவர் முத முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, தானே உதாரணமாக இருந்து நடிக்கிறார். சரி, இந்திய சினிமாவுக்கு வந்தோம், மொழி இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மொழி இல்லை, ஊமப்படம் தான். அதில் தான் சினிமாவுக்கு முதல் பேர் என்ன கேட்டு தெரியுங்களா, மூவின்னு தான் பேர். என்னைக்கு அது பேசிச்சோ அன்னைக்கு பிறகு தான் அதுக்கு பேர் டாக்கின்னு பேர். அதுதான் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்கீஸ் அப்படின்னு வச்சான்னா பேசும் படத்துக்கு பிறகு கட்டின தேட்டராக இருக்கும். சென்னையில் முதல் தேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த மவுண்ட் ரோட்டில் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒன்று எலக்ட்ரிக்கல் தேட்டர் அப்படிங்கிறான். அதே போல தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா, நடராஜ முதலியார்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது மேலே ஆர்வம் கொண்டு அவர் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து தானே சில படங்கள் எடுக்கணும்னு கல்கத்தாவில் போய் எடுக்கிறார். கீசகவதம் அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்கிறார். ஆனால் அது தமிழ் படமானு நமக்கு தெரியல. படம் எடுத்தவர் தமிழர், எப்படி தாதா சாஹேப் பால்கே வந்து வடநாட்டுக்காரரோ அதுபோல் நடராஜ முதலியார். சரி, தமிழில் எது முதல்ல பேசின படம் அப்படின்னு கேட்டால், 1931 முதல் தமிழ் சினிமா பேசுது. இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ். இந்த காளிதாஸ் தான் முதல் பேசின படம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதினவர் யாருன்னா மதுரக்காரர், மதுரகவி பாஸ்கர் தாஸ் அவர் தான் பாட்டு எழுதுறார். இதில் கதாநாயகிய நடிச்ச நடிகை பேர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இது நூற்றாண்டு விழாங்க. அதாவது இந்திய சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் பேசும் படத்தில் நடித்த கதாநாயகி டிபி ராஜலட்சுமின்னு பேர் அவங்களுக்கு பேர். சகலகலாவல்லி அந்த அம்மா எழுதுவாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க, இயக்குவாங்க, தயாரிப்பாங்க. மிஸ் கமலா அப்படிங்கிற படம் கூட அவங்க தயாரித்த படம் தான். இத்தனை. இன்னொன்று, அந்த அம்மா நாடக நடிகையினால அவங்களுடைய நாடகத்துக்கு சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுவாங்களாம். இந்த மாதிரியான முதல் படம் வந்து அதுதான் பேசும் படமாக வந்தது தமிழில். பிறகு அதே மாதிரி தமிழில் முதல் வண்ணப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் தமிழ் வந்த முதல் வண்ணப்படம்ங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவையெல்லாம் சினிமாவை பற்றி வரலாறுகள் படிக்கிற போது வெகு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா பொறியியலை பற்றி ஒரு பொறியாளர்கிட்ட பேசலாம், மருத்துவம் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசலாம், சட்டம் பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசலாம், ஆனால் சினிமா பற்றி எல்லாத்தையும் பேசலாம். அதனால தான் எல்லாருக்கும் சினிமாவை பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத், பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220-க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260-க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: நேரம் மாலை 6:11. கோடை பண்ணை 100.5 இணைந்திருக்கின்றோம் கதம்பம் மலர்கள்.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் பாராட்ட தவறியது. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே நபரின் பாடல்கள். நண்பகல் 12 மணிக்கு மகளின் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் கார்த்திகேயன் அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்திருங்கள்.

0: காத்திடுங்கள். கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் யாவையும்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
3: நேரம் மாலை 6:21. இணைந்திருக்கின்றோம் கதம்பு மலர்கள்.

இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 கதமம் மலர்கள். நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நேயர்கள் அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 45 42 முன்னிணைத்து வாருங்கள். இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026
2: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள்.

என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் பாராட்ட தவறியது. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே நபரின் பாடல்கள். நண்பகல் 12 மணிக்கு மகளின் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் கார்த்திகேயன் அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்திடுங்கள், ரசித்திடுங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் யாவையும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வாய் பேச முடியாத அந்த மாதரசி எங்கே இருப்பாள் என்பது தனக்கு தெரியும் என்றும், அவள் சேந்தன் அமுதன் அவன் தாயார் இவர்களுடைய இருப்பிடத்தில்தான் இருப்பாள், சில வீரர்களை தன்னுடன் அனுப்பினால் அவர்களை கொண்டு வருவதாக திருமலை அனிருத்த பிரம்மராயரிடம் கூற, உடனே அவனை எரித்து விடுவது போல பூங்குழலி பார்க்கிறாள். யாராவது சற்றேனும் நெருங்கினால் உடனே அவர்களை கத்தியால் குத்தி விடுவதாகவும், அரண்மனை வாசலில் கூப்பாடு போட்டு நடக்கும் அநியாயத்தை தெரியப்படுத்துவதாகவும் பூங்குழலி மிரட்டுகிறாள். அப்போது திருமலை பூங்குழலியை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும், இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் ஒருவருக்கொருவர் ஆக வேண்டிய காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம் என்றும், ஆகையினால் எல்லாம் அமைதியாக இருக்கும் என்றும் ஆலோசனை கூறுகிறான். மிகவும் சலித்துப்போன அனிருத்த பிரம்மராயர், பூங்குழலிக்கு வாய் பேச முடியாமல் அவள் பிறந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று கூற, அதற்கு பூங்குழலியும், கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாம் அல்லவா என்று முணுமுணுத்தாள்.
1: நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்லுகிறார்கள்.
2: இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர், பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள்.
1: அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும்
0: என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துணிகள் கேட்டன.
2: திருமலை, ஹெம்பா, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டிதான் வருகிறார் போலிருக்கிறது
0: என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிகொண்டிருந்த கவலைக்குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன. இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீட்டங்களில் உட்காரச் செய்த பிறகு அனிருத்தர் தாமும் அமர்ந்தார்.
2: தேவி, என்னை பார்க்க வேணும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறார் அல்லவா
0: என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போலிருக்கிறது ஐயா, ஆனால் மனதுதான் கொஞ்சமும் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில்

0: வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடிந்தவுடன் தங்களைப் போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்டநஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை.
1: தேவி, இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும்? முதன்மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார். பொக்கிஷத்தை இறுக்கி பூட்டிக் கொண்டுதான் போயிருப்பார். அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷசாலையை திறக்க முடியாதே. கஷ்டநட்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதனால்தான் வெளியில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன்
0: என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்சப்பாட்டு பாடினார். ஐயா, அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன். என் அன்னையும் அவ்விதமே கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருள்களையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள். ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக சாந்தியாக வேணும். ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள்.
1: தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழப்புரி கொடுத்ததாகவே இருக்கும். சோழ நாடு முழுவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது. எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை. இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன். இவன் பெரும் பயங்கரமான செய்தியைச் சொல்லுகிறான். கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதல் நாகப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள நகர்களை ஊர்களையெல்லாம் மூழ்கடித்து விட்டதாம்.
0: இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த மூன்று பெண்களின் முகங்களும் பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அனிருத்தர் கவனித்தார். உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார்.
1: ஆனால் அதை நான் நம்பவில்லை. இவன் கூறுவது வெறும் வதந்திதான். புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது. கடற்கரை பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே இன்னும் நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மதியானத்துக்கு மேலேதான் இங்கு வந்து சேர முடியும். இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம்.
0: இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்துக் கொண்டு, ஐயா, நாகைப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது. அதை பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இப்போதுதானே சூடாமணி விகாரத்திற்கு நாம் நிபந்தங்கள் அளித்துவிட்டு வந்தோம். விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம், அதில் உள்ள பிக்ஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள். ஐயா, இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள்? கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினவினாள்.
1: ஆமாம், தாகவிடங்கரின் குமாரிதான். ஆனால் அவரைப் போல சாதுவல்ல. ரொம்ப பொல்லாத பெண். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவை விளைவிப்பவள்
0: என்றார் முதன் மந்திரி. இளைய பிராட்டிக்கு வேறு வித ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியைப் பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அனிருத்தர் தருவித்திருக்கிறாரோ? தந்திர வித்தைகளில் கைதேர்ந்த மந்திரி ஆயிற்றே. எப்படி இருந்தாலும் பூங்குழலியின் சார்பில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு. அப்படி ஒன்றும் இல்லையே, பூங்குழலி மிக நல்ல பெண்ணாயிற்றே. இங்கே வா அம்மா. முதன் மந்திரி ஏன் உன் பெயரில் கோபமாயிருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்றாள். பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, தேவி, முதன் மந்திரியையே தாங்கள் கேளுங்கள். நான் முதன் மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா, அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள் என்றாள்.
2: ஓஹோ, நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய். இங்கே வா பெண்ணே, என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி இளைய பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை எதற்காக தெரிவித்தீர்கள்? ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள்.
1: அம்மணி, நான் இந்த பெண்ணை தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. இவளாகவேதான்
0: என்று அனிருத்தர் தயங்கினார்.

0: தேவி, முதன் மந்திரி ஏன் தயங்குகிறார்? மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி.
1: இவளாகவேதான் இவளுடைய அத்தையை தேடிக் கொண்டு வந்தாள்.
0: யார் இவளுடைய அத்தை? ஓஹோ, சேந்தன் அமுதனின் அன்னையா? கோட்டைக்கு வெளியிலல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது?
1: இல்லை, அமுதனின் அல்ல. இல்லை, இவளுக்கு இன்னொரு வாய் பேச முடியாத அத்தை இருக்கிறாள். இளவரசி, தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான், ஈழநாட்டு காடுகளில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ ஒருவர் உண்டு. அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன். அதற்காக பெருமுயற்சி செய்தேன். கடைசியில் வெற்றி கிட்டியது. அந்த சமயத்தில்
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: குந்தவையும் வானதியும் வர வரையில் சோழ நாட்டு முதன் மந்திரிக்கும் ஓடக்கார பெண்ணுக்கும் இடையே நடந்த காரசாரமான விவாதத்தில் தியாக விடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று. அனிருத்தர் சொன்னார் அல்லவா, ரொம்ப கிண்டலா இதை வெளியில் சொல்ல வேண்டாம் ஐயா. சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரிக்கு இது தெரியாதுன்னு தெரிய வந்தா மக்களுக்கு உங்க மேலே உள்ள மதிப்பு பறிபோயிடும்னு அந்த பெண் அவரை திணற அடிச்சிட்டா. அதை மறந்து குந்தவையிடம் மறுபடியும், இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாதுன்னு ஆத்திரமா சொன்னதும் மறுபடியும் பதிலடி கொடுக்காமல் மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கன்னு அவரை தொடர்ந்து பேச வச்சு வேடிக்கை பார்க்குறா பூங்குழலி. அனிருத்தர் கொண்டிருக்கிற தற்பெருமையை பற்றி குந்தவைக்கு தெரியாது. வைகாசியிலிருந்து புரட்டாசி வரையில் தென்மேற்கு பருவமழையின் ஆதிக்கம் இருக்கும். இது இந்திய பெருங்கடலிலிருந்து வீசும் ஈரப்பதம் நிறைஞ்ச காற்றால் உருவாகுது. மாமல்லபுரத்தில் நடந்த உரையாடலில் மலையமான், இலங்கையில் இப்போ மழைக்காலம், இனி 4 மாதம் போர் நடத்த முடியாது, பிடிச்ச இடத்தை பாதுகாத்து வர வேண்டியதுதான்னு சொன்னது நினைவிருக்கும். கதையின் இந்த கட்டம் வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கிலிருந்து வீசுகிற காற்று வங்கக்கடலின் ஈரப்பதத்தை ஈர்த்து தென்கிழக்கு பகுதிகளிலே வீசிக்கிட்டு இருக்குது. கடலோர பகுதிகளில் வீசுகிற புயலின் தாக்கத்தால் தஞ்சை போன்ற உட்பகுதிகளில் சூறைக்காற்று அடித்து கனமழை பெய்ததை பார்த்தோம். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய சக்கரவர்த்தி குடும்பத்தினர் ஆயத்தமாக இருப்பதையும் கேட்டோம். நல்லது. அடுத்து அன்பில் அனிருத்த பிரம்மராயர் சொன்ன பழமொழியை ஆராய்வோம். யானை பசிக்கு சோழப்பொறி. இதன் பொருள் எளிதாகவே விளங்குது. இதில் இடம்பெறும் பொறி என்கிற சொல்லல சின்ன ரீன்னும் பெரிய ரீன்னும் வழக்கில் உள்ள இடையினரி வருமா வல்லினரி வருமா, இந்த ஐயம் நிலவுவதை பார்க்குறோம். மொழியியல் வல்லுநர்கள் இதற்கான விளக்கம் தந்திருக்காங்க. இரண்டுக்கும் பொருள் உண்டு. இடையினரி வந்தா அது வெப்பத்தால் வெடிச்சு பரவும் தன்மையை குறிக்கும். எடுத்துக்காட்டு சோழப்பொறி. வல்லினரி இணைஞ்சா பொருள், அடையாளம், பொறித்தல், பதித்தல், இந்த அடிப்படையில் அமையும். கருவியை குறிக்கும் கனிப்பொறி, எலிப்பொறி, பொறியியல், இந்த சொற்களில் வல்லினரி வருவது அனைவரும் அறிந்தது. சரி, இப்போ மெல்லியலார் மூவர் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த 3 பேரும் அனிருத்தரோட தனித்தனியாக வாதப்போர் நடத்தியிருக்காங்க.

0: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நேரம் மாலை 5 மணி 6 மணி 56.

3 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 கதம மலர்கள் நேயர்களை, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 26. முன்னிணைப்பிற்கு 0 45 42 முன்னிணைத்து வாருங்கள். இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகத்தில். எட்டு மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்று ஆன ஆவணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு இணைந்திருக்கின்றோம். கதம மலர்கள்

மாலை பொழுதை இசையால் வரவேற்று இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 கதமும் மலர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு. இனி விருப்ப கானங்களோடு காற்றலையில் வளமர காத்திருக்கிறது ஆசையில் ஒரு குக்கூ.

0: இது நம் பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசிக்க ஆசையில் ஒரு குக்கோ கட்சவி வழியே நேயர்களின் விருப்ப பாடல் நேயர்களின் குரலில் கேட்கும் நேரம் நம் பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இது ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலும் நம் பண்பலையில் கேட்கணுமா? 94 86 28 24 24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பெயர் இதெல்லாம் குரல் பதிவு செய்து அனுப்புங்க. பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான், உங்கள் எட்வர்ட் கிங். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கு? வாங்க கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில்.
1: சார் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மைக்கேல் பாளையம் ஜெயராமன். எனக்கு பிடித்த பாடல் தென்மேற்கு பருவக்காற்று படத்துலைங்க ஏண்டி கள்ளச்சி பாட்டுங்க. ரொம்ப
0: இதோ கூடி பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் உங்களுக்கான பாடல் ஜெயராமன்.

0: நேரம் இரவு 7:07, கொடைப்பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்கு? வாங்க, வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணையும் நான் உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்து பேசுகிறேன். எனக்கு நீ வேறு வயன படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
0: இதோ கார்த்திக், உங்களுக்கு ஆன பாடல் வருகிறது நம் பண்பலை 100.5.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: நேரம் இரவு 7:12. கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் கொடை பம்பளை, நான் விருதுநகர்ல இருந்து பவிதா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் உள்ளத்தை அளித்தா படத்துல இருந்து அழகிய லேலா பாட்டு பண்ணுங்க. நன்றி.
2: ஓகே பவிதா, உங்களுக்கான பாடல் வருகிறது நம் பண்பலை 100.5.

0: கொடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. இப்போ நிகழ்ச்சியில யாரோட பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோடையப்பம். நான் கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன். எனக்கு காதல் கோட்டை படத்துல வந்து நலம் நலம் அறிய அவள் அப்படிங்கிற பாடலை அனைத்து அன்புலவனுக்கான வணங்கள், வாய்ப்புக்கு நன்றி.
0: இதோ கணேசன், உங்கள் பாடல் நம் பண்பலை 100.5.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985 7 1 2 3 4 5.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால்

0: நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
2: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் இரவு 7:25 நம் கொடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்காக? வாங்க வணக்கம்.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு இனிய இரவு வணக்கம். நான் கருணாநிதி பழனியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து மலை நின்ற பின்பு தூறல் போல உன்னை மறந்த பின்பும் காதல் அப்படிங்கிற பாட்டு போடணும். நன்றி.
0: இதோ உங்களுக்கான பாடல் கருணாநிதி.

0: பண்பலை 100.5 சொந்தபந்தம் நிகழ்ச்சி. நாள்தோறும் நேய உறவுகள், நம் பண்பலையை நாடி வரும் நேய உறவுகளை சந்திக்கக்கூடிய உற்சாகமான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி 2 உறவுகள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம். வணக்கம் சார்.
1: இனிமையான இரவு. வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பட்டு நெசவு. ஒரு 30 வருஷமா பட்டு நெசவு. எங்க தாத்தா, எங்கள் அப்பா, நானே எல்லாம் பட்டு நெசவு மேடம். பட்டு தறி நெச்சிக்கிட்டு இருக்கிறேன் மேடம்.
0: எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் வேலையெல்லாம்?
1: அருமையாக போயிட்டுருக்குது. நம்ம கோடை பண்பலை கேட்டுக்கிட்டு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் கைத்தறி நெச்சிக்கிட்டு அருமையாக கேட்டுக்கிட்டு அருமையாக போயிட்டுருக்குறோம் மேடம். தொழில்
0: பட்டு நெசவு அப்படின்னு சொல்கிறீங்களே, சேலை அந்த மாதிரிலாம் நெசவு பண்ணுவீங்களா?
1: ஆமாம் மேடம், பட்டு புடவை தான் மேடம். பட்டு சேலை தான் நாங்கள் நெய்யறது, பட்டு புடவை தான் மேடம்.
0: சரி, நீங்கள் முதல் முறையாக பட்டு புடவை நீங்கள் நெசவு செஞ்சுருப்பீங்கல்ல, அது என்ன நிறம் நினைவில் இருக்கா?
1: கிளிப்பிச்சை நிறம் தான் நான் மேடம் மொத மொத நெச்சிக்கிட்டு இருந்தேன் மேடம். அது பேர் வந்து அபூர்வா பட்டு அப்படிம்பாங்க மேடம். அந்த பட்டு சேலை அபூர்வா பட்டு சேலை அப்படின்னு, அது அந்த சேலை தான் மேடம் நான் ஃபஸ்ட்டு நெச்சது அதுதான்.
0: சரி, ஒரு நாளைக்கு எத்தனை சேலை நீங்கள் நெசவு செய்வீங்க?
1: அது ஒரு நாள் நெய்ய முடியாது மேடம், ஒரு 2 நாள் இல்லைனா 1.5 நாள் ஆகும் மேடம். பட்டு புடவை, அந்த பட்டு புடவை
0: டிசைன்னால அவ்வளோ லேட் ஆகுதா?
1: ஆமாம் மேடம், கையில் நம்ம இந்த புட்டாலாம் கோர்க்கணும், அப்புறம் டிசைன்லாம் கையில் கோர்க்கறதுனால 2 நாள் இல்லைனா 1.5 நாள் ஆகும் மேடம்.
0: ஒரு 3 நாள் ஆகும். நீங்கள் ஒரு புடவை வந்து முழுவதுமாக அதை முழுமையடைய செய்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகும்
1: மேடம். 3 நாள் ஆகும் மேடம்.
0: சரி, கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க?
1: நான் இதோட 3வது முறையாக இப்போ வந்தது. எனக்கு சொந்த பந்தத்தில் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேடம்.
0: சரி, கொடைக்கானலுக்கு வந்து 3 முறை வந்திருக்கேன் அப்படின்றீங்க. முதல் முறையாக நீங்கள் வந்தோடனே எந்த இடத்த பார்த்தீங்க?
1: இங்கே லேக் அப்படின்னு அந்த பார்க்கு போய் பார்த்தோம்.
0: பிரையன் பார்க்குக்கு போனீங்க?
1: ஆமாம் மேடம்.
0: வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் பார்த்தீங்களா?
1: அந்த பார்க்கெலாம் பார்த்தோம். அந்த நட்சத்திர ஏரி அந்த அதை பார்த்தோம் மேடம். அப்புறம் நிறைய இடம் பார்த்தோம் மேடம், அவர் மறந்துடுச்சு மேடம்.
0: எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கொடைக்கானலில்?
1: கொடைக்கானல்னு நான் கேட்டவொடனே எனக்கு கோடை பண்பலை தான் மேடம்.
0: கோடை பண்பலை தான் ரொம்ப பிடிக்கும்.
1: அதோட நிலையத்தை தான் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சரி, கொடைக்கானல் தவிர வேற எந்த ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க, சுற்றி பார்த்துருக்கீங்க?
1: வேற நம்ம சொந்த பந்த வீட்டுக்கு போவோம், அவ்வளோதான். போனால் பழனி வருவோம், கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவோம், மாசம் கீர்த்திகளை வருவோம், அவ்வளோதான் மேடம். அதெல்லாம் பக்கத்தில் மேட்டூர் இருக்கு, அங்கே போவோம் மேடம்.
0: அங்கே அடிக்கடி போவீங்க?
1: ஆமாம்.
0: சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: மனைவி மீனா, மகள் சுபாஷினி, இன்னொரு மகள் சஞ்சீவினி, இன்னொரு மகள் சந்தோஷினி, 3 மகள் எனக்கு இருக்கிறாங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம்?
1: படிச்சுட்டு இருக்காங்க மேடம். எல்லாம் சின்ன குழந்தைங்க தான்.
0: சரி,
1: பெரிய குழந்தை 7வது படிக்கிறா, சின்ன குழந்தை 5வது படிக்கிறா, இன்னொரு குழந்தை 2வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கா மேடம்.
0: மனைவி என்ன பண்றாங்க?
1: மனைவி வீட்டில் தான் மேடம், குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க.
0: இல்லத்திற்கே அரசியா இருக்காங்களா அவங்க?
1: ஆமாங்க மேடம்.

0: சரிங்க, இப்போ கொடைக்கானல் வந்தது அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா?
1: ஆ சொல்லிட்டு தான் மேடம் வந்தோம். பழனி போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.
0: ஓ, அவங்க கொடைக்கானலுக்கு வரேன்னு சொல்லலையா?
1: கொடைக்கானல் வந்தேன், அங்கே கொடைக்கானலுக்கு சொன்னால் நானும் வரம்பாங்க.
0: சரி,
1: கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வரணும்னு
0: நல்லா இருக்கே
1: அப்படின்னு சொல்லிட்டு நான் பழனியும் வந்துட்டு அப்படியே கொடைக்கானல் நம்ம நிலையத்தையும் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்துட்டேன் மேடம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுங்க. சொந்தபந்த நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் ரிச்சா மாமா படத்துலேருந்து வைகை நதி ஓரம் பொன்மான நேரம், அந்த பாடல் மேடம்.
0: பாடல் கேட்கலாங்கய்யா. கோடை பண்பலை 100.5 நன்றி.
1: நன்றி மேடம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.

0: இது நம் பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:40. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் வாங்க? வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம், கொடை பண்பலை ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகரில் இருந்து ரிஃபாயா. எனக்கு புலிவால் படத்துல இருந்து நீலாங்கரைய காணா குருவி தானா பறக்குதே அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
0: இதோ உங்களுக்கான பாடல் ரிஃபாயா.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. அநேரம் 7:47. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் வாங்க? வணக்கம்.
1: கோடையப்பம் 100.5 அனைவருக்கும் இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் வசீகரா என்ற திரைப்படத்தில் இருந்து, வேணா வேணா விழுந்திடு வேணா, கண்கள் கண்டால் கவிழ்ந்திடு வேணா என்ற பாடல். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளம் ரங்கநாயகி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதோ ரங்கநாயகி உங்களுக்கான பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஒவ்வொரு கோலோட ஆரம்பம் ஒரு பிளான், எந்த ஒரு பிளானுக்கும் தேவை செக்யூரிட்டி. வழங்குகிறோம் LIC-யின் புதிய நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். உங்களுக்கு ரொம்ப அவசியமானதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் காம்போ வித் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ்.
3: உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இதுல ஃபிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் டர்ம் ஆப்ஷன்ஸோட அட்ராக்டிவ் கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்ஸும் இருக்கு.
2: உங்க குழந்தையோட எஜுகேஷனோ இல்ல உங்களோட ட்ரீம் ஹோமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க வித் LIC's நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல LIC-India.in க்கு லாக் இன் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
4: இது நம் பண்பலின் உறுப்பிலி ஆயந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம் வாங்க. வணக்கம்.
5: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகில் உள்ள நாரணாபுரத்திலிருந்து உமாபதி பேசுகிறேன். எனக்கு குட்டி படத்திலிருந்து யாரோ என் நெஞ்சு என்ற பாடலை ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: இதோ உமாபதி உங்களுக்கான பாடல்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழிப் பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5

இசையில் ஒரு குக்கோ. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. எனினும் பண்பலை 100.5 தொடர்வது இளமை பேசுகிறது. மும்பை தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும், இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற

மற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காலியில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. நம்பிக்கை என்பது உங்களின் பலம். அந்த நம்பிக்கையையே உங்கள் இலக்கை உங்களை நோக்கி வரவழைக்கும் என்ற சிந்தனை வரியோடு இப்போது வருகிறது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. மாணவ கண்மணிகள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 29. கொடைக்கானல் முன்னிணைப்பகம் 0 45 42 முன்னிணைத்து வாருங்கள். ரெண்டு விளையாட்டு இருக்கு, அதில் ஆனா ஆவனா எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், புதுமுக நேயர்களுக்கு தெரியாமலும் இருக்கும். ரொம்ப நாள் ஆனால் தெரியல சார் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகத்தான் ஆனா ஆவனா எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் தமிழில் ஒரு எழுத்து சொல்லுவேன். அந்த எழுத்தில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த எழுத்துலேருந்து பெயர்களை வந்து சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஈ எழுத்து சொன்னால் நீங்கள் நாங்கள் வந்து சமையல் பேரில் ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சமையலுக்கு என்ன பயன்படும், இஞ்சி. உலோக பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது என்ன இருக்கும், இரும்பு. ஈயில் ஆரம்பிக்குதா, ஈ இரும்பு. ஒரு நாடு பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஈயில் எந்தெந்த நாடெல்லாம் ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு நாட்டு பெயரை வந்து நீங்கள் சொல்லலாம், இந்தோனேஷியா. உணவு பெயர், நம்ம சாப்பிட்ற உணவும் கூட இருக்குது, ஆமாங்க, இட்லி. அதுபோல் ஈ வரிசையில் நீங்கள் நாங்கள் சொல்ல சொல்ல கண்டுபிடிச்சி சொல்லணும். குண்டக்க மண்டக்க எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் முதல்ல கேள்வி கேட்பேன், அந்த முதல் கேள்விக்கு நீங்கள் தவறான பதிலை வந்து சொல்லணும், சம்மந்தமே இல்லாத பதிலை வந்து நீங்கள் வந்து முதல் கேள்விக்கு சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும் பொழுது முதல் கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். மூன்றாவது கேள்வி கேட்கும் பொழுது இரண்டாவது கேள்விக்கான பதிலை சொல்லணும். நான்காவது கேள்வி கேட்கும் பொழுது மூன்றாவது கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். வாங்க மாணவ கண்மணிகளே, வாருங்கள் இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க என்ற இரண்டு விளையாட்டுகளோடு விளையாட காத்திருக்கிறது இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் உங்களோடு இணை காத்திருக்கிறேன். என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணுற நம்பர் வந்து எடுக்கலை அப்படின்னா, நாங்கள் வந்து மொபைல் எண் வந்து சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 96 55 24 24 29. மீண்டும் எண்கள் சொல்கிறோம், 96 55 24 24 29. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைக்காத்திருக்கிறேன். என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் இரவு 8:15. மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்னைக்கு ஆன ஆவனா குண்டக்க மண்டக்க இரண்டு விளையாட்டுகளோடு இப்போ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டம் தேஜிப்பட்டி கிராமத்தில்.
0: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்குங்கம்மா. எத்தனாவது படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு.
0: நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா?
1: இல்லையா, இதுதான்
0: இதுதான் முதல் முறை. உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்கள் தோழிகளோடு விளையாடுவது? நீங்க போய் ஒளிஞ்சுக்குவீங்களா, இல்லாட்டி நீங்க தான் கண்ணை வந்து கட்ட சொல்லுவீங்களா? நீங்க தான் கண்ணை கட்டுவீங்க. ஆனால் கண்டுபிடிச்சிருவீங்களா அவங்க எங்கெங்க விழுகிறாங்கன்னு?
1: கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்.
0: 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பொது தேர்வெல்லாம் வரப்போகுது. நிறைய மதிப்பெண்கள் எடுக்க கோடை பண்பலை வாழ்த்துகிறது. விளையாட்டுக்கு போகலாமாம்மா? உங்களுக்கான விளையாட்டு ஆனா ஆவனா சொல்லலாமா? ஆல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பெயர், ஒரு சாப்பாடு பெயர், ஒரு பறவை பெயர், ஒரு விலங்கு பெயர் சொல்லணும். சொல்லுங்க.
1: அமெரிக்கா.
0: அமெரிக்கா. அது ஊரா நாடா?
1: நாடு.
0: நாடு. நான் நாடு கேட்கல. ஊர் பெயர் சொல்லுங்க. இல்ல, குறில்ல ஆ வரும்ல, ஆ சொல்லல. ஆ தேனி பக்கத்துல இருக்கனால ஆண்டிப்பட்டிய சொல்லிட்டீங்க. என்னங்க?
1: அம்மாப்பட்டி.
0: அம்மாப்பட்டி. உணவுல என்ன சொல்லலாம்? பெருச பொறிச்சு எடுப்பாங்கல்ல. அப்பம். அப்பளம் சொல்லலாம். அடுத்து ஒரு பறவை பெயரை சொல்லுங்க.
1: அன்னக்கிளி.
0: அன்னக்கிளி. ஒரு விலங்கு பெயர்? இருக்கா? இப்படி யோசிச்சுட்டே இருக்குங்களா? ஆவில் ஏதாவது ஒரு பறவையோ இல்லாட்டினா அது வந்து தாவரம் மாதிரி இருக்குமோ அதெல்லாம் சொல்லலாம். அப்படியே சின்னதாக இருக்கும், மூன்றாம் இருக்கும். மரத்துலலாம் பார்க்கலாம்.
1: அன்னப்பறவை.
0: அன்னப்பறவையா? அனில் சொல்லாமா?
1: அனில்.
0: ரொம்ப அருமை சகோதரி. நல்லா படிங்க, நிறைய மதிப்பெண் வாங்க. நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. இதோ உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
3: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
2: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
3: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
2: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
1: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.

நேரம் 8:25. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இன்னைக்கு ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு

0: இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார் எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கரையூர் நீலம்பூர் நகர்ல இருந்து ஜோதி பிரபா பேசுறேன்.
0: ஜோதி பிரபா, எத்தனாவது படிக்கிறீங்கம்மா?
1: 12வது.
0: எந்த பிரிவு எடுத்து படிச்சிட்டு இருக்கீங்க?
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: நல்லா படிக்கிறீங்களா?
1: நல்லா படிக்கிறேன்.
0: கம்ப்யூட்டர்ல ஆர்வமா இல்லாட்டி யாராவது சொன்னாங்க அப்படின்னு நீங்க எடுத்தீங்களா?
1: பிடிக்கும்.
0: இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வந்து நிறைய கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எந்த வேலையில் வேணாலும் நம்ம போய் உட்காரலாம். உங்களுக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: மல்லிகை நிறம்
1: வெள்ளை.
0: நீங்கள் நேரடியாக பதில் சொல்லக்கூடாது. முதலேருந்து விளையாடலாமா? மல்லிகை நிறம்.
1: என் பேர் ஜோதி பிரபா.
0: கிளியின் நிறம்
1: வெள்ளை.
0: காகத்தின் நிறம்
1: பச்சை.
0: வானத்தின் நிறம்
1: கருப்பு.
0: அருமை, அருமையா விளையாண்டீங்க. நன்றிங்க ஜோதி. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி.
0: 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் நீங்களும் அதிக மதிப்பெண் பெற கோடை பண்பலை வாழ்த்துகிறது. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக காலை 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் பாராட்ட தவறியது, முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்கள், நண்பகல் 12 மணிக்கு மகளின் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் கார்த்திகேயன் அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக, இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நாளை திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக, இணைந்திடுங்கள் ரசித்திடுங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் யாவையும். நேரம் இரவு 8:33. மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. எண்கள் சொல்றோம், 96, 55, 24, 24, 29 வரலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திண்டுக்கல் மாவட்டம் மீனவாட்டிலிருந்து கனிஷ்கா ஸ்ரீ பேசுறேன்
0: சார். கனிஷ்கா ஸ்ரீ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா தான்
0: சார். நல்லா தான் இருக்கோம். நீங்க எங்க சார் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களா?
1: இல்ல சார்.
0: எத்தனாவது படிக்கிறீங்க சொல்ல குட்டிமா?
1: தோழர்கள் இருக்காங்க.

எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா? எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கனிஷ்கா ஸ்ரீக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. எந்த தோழர் தோழியை ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எல்லாரும் எல்லா கேட்டாலும் எல்லாருமே செய்வாங்க இல்லைங்களா? நம்ம வந்து ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளாண்டுட்டு இருக்கோம், தெரியுமா? உங்களுக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஆனா ஆவனா விளையாடலாமா? உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா? கா. காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர், அப்புறம் கார வகை, அப்புறம் பறவை பெயர், அப்புறம் உணவு பெயர், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். சொல்கிறீங்களா? ஊர் பெயர் சொல்லுங்கள். காவில் கரூர். அது மாவட்டம் இல்லைங்களா? கார வகை காரபூரி. காரபூந்தியா காரபூரியா? காரபூந்தி. பறவை பெயர் என்னங்க? கருங்குயிலா? பார்த்துருக்கீங்களா? ஊர் பெயர் உணவு பெயர் கனிஷ்காஸ்ரீ. கம்மங்கூழ். குடிச்சிருக்கீங்களா? அது வந்து கம்மங்கூழ் எதற்கு பயன்படும்? நம்மளுடைய உடம்புக்கு நல்லா இருக்குமா? கனிஷ்காஸ்ரீ, குளிர்ச்சியா இருக்கும். வெயில் காலத்துல சாப்பிடணுமா மழை காலத்துல சாப்பிடணுமா? அப்ப மழை காலத்துல எங்களுக்கு எல்லாம் பசிக்கும். அப்ப வந்து கம்மங்கூழ் சாப்பிடலாமா? வேணாங்க சார். ரொம்ப அருமையாக விளாண்டீங்க கனிஷ்காஸ்ரீ. வாழ்த்துக்கள். இன்னும் நண்பர்களோட நிறைய நண்பர்களை சேருங்க. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:43 இணைந்திருக்கின்றோம். கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு எல்லாமே பேசுகிறது பார்த்தீங்கன்னா, ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க ரெண்டு விளையாட்டுகளோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வம் யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் தங்கச்சி, யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் வையம்பட்டியிலிருந்து ரீனா பேசுறேங்க.
2: ரீனா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் தங்கச்சி. எத்தனாவது படிக்கிறீங்கம்மா?
3: 12th முடிச்சிட்டேங்கண்ணா.
2: எத்தனாவதுங்க? இல்ல, எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்க?
3: 12th முடிச்சிட்டீங்களா?
2: 12th முடிச்சிட்டீங்களா?
3: ஆமாங்கண்ணா.
2: உங்க வாய்ஸ் வந்து 5th வகுப்பு படிப்பாங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி ஒரு கனிஷ்கா ஸ்ரீன்னு ஒரு பாப்பா பேசுறாங்க, அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்குமா?
3: அப்படியாண்ணா.
2: ஆமாமா. அடுத்து என்ன படிக்க போறீங்க?
3: மெடிக்கல்ல கவுன்சிலிங் போட்டுருக்கீங்கண்ணா.
2: போட்டுருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸ் மாதிரியே, சின்ன குழந்தை வாய்ஸ் மாதிரியே உங்களுடைய மனம் இருக்க வாழ்த்துக்கள். விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க. திங்களுக்கு முந்தைய நாள். திங்களுக்கு முந்தைய நாள். இது வந்து குண்டக்க மண்டக்க. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் தவறான பதில், அது சம்மந்தமே இல்லாத பதிலை சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும் பொழுது முதல் கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். மூன்றாவது கேள்வி கேட்கும் பொழுது இரண்டாவது கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். திங்களுக்கு முந்தைய நாள். வியாழனுக்கு அடுத்த

0: நாள்.
1: ஞாயிற்றுக்கிழமை,
0: சனிக்கு முந்தைய நாள்.
1: வெள்ளிக்கிழமை. ஹலோ அண்ணா.
0: ஞாயிறுக்கு முந்தைய நாள். ஞாயிற்றுக்கிழமை. அருமை சகோதரி, இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கண்ணா.

0: நேரம் இரவு 8:50. ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க இரண்டு விளையாட்டுகளோடு இன்றைய இளமை பேசுகிறது. எப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? விளையாடலாமா? ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க, உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஆனா ஆவனா சொல்லி தராங்களா பக்கத்துல? அவங்ககிட்ட சொல்லுங்க, அம்மா தள்ளி போய் நின்றுங்க, நானு அண்ணாவும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, தள்ளி போங்கன்னு
1: சொல்லுங்க.
0: தள்ளி போங்கம்மா, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோங்கம்மா. சொல்லிட்டீங்களா? போயிட்டாங்களா? உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா வா. விலங்கு பெயர் சொல்லுங்க. வாவுல என்ன விலங்கு இருக்கு? வரி குதிரை. பூ பெயர்? பூ பெயர் வால தானே சொல்லணும், தால வா. வாடாமல்லி சொல்லாமா? ஊர் பெயர்? ஊர் பெயர் வந்து சொல்லுங்க. வத்தலக்குண்டு சொல்லாமா? சரிங்க, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. எத்தனாவது படிக்கிறீங்க செல்லக்குட்டிமா? எல்கேஜி படிக்கிறீங்க, அதனாலதான் அம்மா சொல்லி தந்துட்டு இருக்காங்களா? நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா? அதுக்கு நன்றிங்க. உங்களுக்கான பரிசு பாடல் இதோ, உங்களுக்கான பரிசு பாடல்.

மாணவ கண்மணிகளை சந்தித்து இனிது நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்தவங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வளம் வந்தது. மாணவ கண்மணிகளை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். இரவு நேரத்தில் இதம் தரும் தின்றல், காதல் மொழி பேச வான் நிலவு உலா செல்ல, நம் கொடை பண்பலையின் 100.5 இது கொடை தின்றல். தின்றலோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இரவு நேரம் இதமான தாலாட்டு நம் பண்பலை 100.5 இது கொடை தென்றல். காதலால் வசப்பட்ட இதயம், எதை எதையோ நினைத்து ஏங்கிய அன்பு மனம், காதல் எண்ணம் இதயத்தை துளைக்க, மயக்கம் கொண்ட மனதின் கற்பனை பிம்பம், தென்றல் காற்றாய் தேகம் தொட்ட மயக்கம் இது.

இது நம் இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல். நேரம் 9:13. காதலின் தவிப்பு, புன்னகை மலர்ந்து மலர்ந்த இரு மனம். காதலின் தவிப்பு, புன்னகை மலர்ந்து மலர்ந்த இரு மனம். இரு மனம் இணைந்த சுகம், காதல் தீண்டிய பிறகு ஆனந்த இசை. மயக்கம் கொண்ட இன்பம், மயங்கிய காதல் சிலை வடிக்க. காவியமாக மாறிய காதல் இதுதானோ?

இரவு நேரம் இதயம் தாலாட்ட நம் பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். இரவு நேரம் கலங்கிய காதல், இரவு நேரம் கலங்கிய காதல் மனம், காதல் மனம் உறவாடுகிறது, தினந்தோறும் மலர்கிறது, இரவு நேரம் மயங்குகிறது காதல், விடிந்தும் தொடங்க துடிக்கிறது மயங்கும் காதல், மயக்குகிறது இப்படி.

இரவு தின்றல் இதமாக வீசும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது கொடை தின்றல். ஏனோ மனம் முழுவதும் அவள் நினைவுகள், ஏனோ மனம் முழுவதும் அவள் நினைவுகள், மெல்லிய தென்றல் காற்று எதிர்பார்த்து மலரின் வாசம், எதிர்பார்த்து மலரின் வாசம், காதலில் சுவாசம் கொள்ள, காதலில் சுவாசம் கொள்ள மயங்கிய மனம், மன்னன் அவன் முகம் கண்டு வருகையை எண்ணிய காதல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

இசையோடு இதயம் நிறையும் நேரம் நம் பண்பலை 100.5 இது குடைத்தின்றல் பண்பலை சொல்லும் நேரம் இரவு 9:30. காற்றில் வந்த ஓசை, 1000 கனவுகள் ஆசை கனவில், 1000 நினைவுகள் கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் நேரத்தில் தன் மனதை அள்ளும் தேன் சுவையின் இனிமை, தன் மனதை அள்ளும் தேன் சுவையின் இனிமை. காதலா, காவியமா, வடிக்க நினைத்த தேன் சுவை நினைவு இதுதானோ?

இரவு நிலா இதயம் மயக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது குடைத்தின்றல். மயங்கிய நிலாவை கண்டு கண்ணும் கண்ணும் பேசும் நேரத்தில் மயங்கிய நிலாவை கண்டு கண்ணும் கண்ணும் பேசும் நேரத்தில் வெக்கத்தில் சிவந்த நிலவின் முகம் கண்டு மோகத்தால் புன்னகைக்கும் முகம். மயங்கிய காதல் உலா செல்ல மயங்கி காதல் உலா செல்ல சுகமான இன்ப நினைவுகள் இயங்குகிறது இப்படி.

இரவு நேரத்தில் இதயத்தை தாளாட்டும் நேரமாய் நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தின்றல். ஒரு வகையான மயக்கம், மயக்கத்திலும் ஒரு தயக்கம். பூவை அவளுக்கு ஒரு மனமுண்டு, புன்னகை கொண்ட இதழ். காதல் மனம் எங்கோ செல்ல, ஆம் காதல் மனம் எங்கோ செல்ல, இதயத்தில் ஏனோ மயக்கம் அலர்கிறது இப்படி.

இது நம் கோடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தென்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:43. இரவெல்லாம் கண் விழித்து கொண்டு இதயத்தின் துடிதுடிப்போடு ஆசை பார்வையில் மயங்குகிறாள், காதல் மோகத்தோடு. தாகம் தீர்க்கும் வார்த்தைகளை கண்டதுண்டோ? வாழ்ந்த ஒரு நிமிடத்தை நினைத்து மகிழ்ந்த வார்த்தைகள் இதுதானோ? வாழும் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ந்த வார்த்தைகள் இதுதானோ?

இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல். நேரம் 9:48. நேற்று வரை நாம் நானாகவே இருந்தேன். இன்று உன்னோடு உறவாக உரையாடி வார்த்தைகளால் நீ நடந்து செல்லும்போது நங்குரமாய் நிறுத்திவிட்டாய். உன்னுடைய விதிகளால் விழிகளால் கண்ட கடைக்கண் பார்வை என்னுடைய இன்ப நிலவு இதுதானோ? இதயம் மகிழ இதயங்கள் தாளா, இதயம் மகிழ இதயங்கள் தாள, நீயா நான் கட்டில் மேல் கண்ட கனவு?

இரவு நேரம் இதயங்களை தாளாட்டும் நேரமாய் நம் கொடி பண்பலை 100.5 கொடை தின்றல். இதமான காற்று இரவு நேர நிலா, இதமான காற்று இரவு நேர நிலா, ரசிக்க நினைத்த விழிகள், ஆம் ரசிக்க நினைத்த விழிகள், மதியை கண்டு மயங்கிய

நிலையில், மதியை கண்டு மயங்கிய நிலை, மோகம் கொண்டு ஆசை வார்த்தைகளை பேசி, மோகம் கொண்டு ஆசை வார்த்தைகளை பேசி, மறக்க முடியாமல் மறுக்க முடியாமல் விடைபெற மனமின்றி விடைபெறுகிறது இன்றைய குடைத்தென்றல். தென்றலோடு பயணித்தேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இதமளி

கேட்கும் இரவு பொழுது மனதை வருடும் பாடல்கள், கேட்க கேட்க உலா வரும் இன்னிசை விருந்து, கோடை பண்பலை நூறுபடி ஐந்தில் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் குளிர்ந்த அழகிய வயல்கள், அழகிய பனை மரங்கள், அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக உள்ள மாவட்டம், உலக பாரம்பரிய சின்னமாகவும் உலக புகழ்பெற்ற

0: இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வர்க வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
1: எஸ் முகமது அலி ஜின்னா, தஞ்சாவூர்ல இருந்து பெரிய கோல் பின்புறம்.
0: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு
1: சார்? நிறையத்தார் அனைவருக்கும் வணக்கம்.
0: என்ன பாடல்?
1: மல்ல திறந்த கதவுல இருந்து ஊருசானம்.
0: தூங்க போகிறாங்க இல்லைங்களா? ஆமாங்க, இதோ உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க சார், நன்றிங்க.

0: நேரம் 10:06 இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அழைக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். காற்றோடு கவி பாடும் வேளையில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: அண்டை நாட்கள் கவிதை இறங்கிய நேரம்.
0: ஏதோ பாடல் உங்களுக்காக. நன்றிங்கய்யா.

இரவோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நேயர்கள் அழைக்கலாம். 24 24 24 24 24 29 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0 45 42

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் பாராட்ட தவறியது. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே நபரின் பாடல்கள். நண்பகல் 12 மணிக்கு மகளின் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் கார்த்திகேயன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்திருங்கள், ரசித்திடுங்கள். கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் யாவையும்

0: உறங்கும் விழிகளுக்கு ஓய்வு கொடுத்து செவிகளுக்கு இசை விருந்து படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தஞ்சை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வர்க வணக்கம்.
1: வணக்கம். தஞ்சாவூர் பேசுறேன்.
0: யாருங்கய்யா?
1: பிரவீன்.
0: பிரவீன், என்ன பாடல் வேண்டுங்கய்யா?
1: உன் மார்பில் நினைக்கிறேன்.
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:23. இசைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் பர்க, வணக்கம்.
1: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: எனக்கு வந்து பகவான் படத்துல இருந்து பாராயோ வாழ்ந்து
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.

நேரம் இரவு 10:28. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை நிருப்படி 5 நினைவே சுகம். இன்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 24 24 29, முன்னிணைப்பிற்கு 0 45 42.

0: நேரம் 10:33. காற்றோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இன்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்போ காற்றோடு கவி பாட வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு தம்பிக்கு இணையரு
0: வணக்கம். யார் பேசுறீங்களா? இது அந்த சகோதரிக்காக பாடல் கோடை பண்பலை 100.5.

உங்களுடைய இரவு பயணம் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். நேயர்கள் அழைக்கலாம் 24 24 29, முன்னிணைப்பிற்கு 0 45 42.

0: நேரம் இரவு 10:44 இணைந்திருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவி சுகம். மறதி எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சில காரணங்களுக்காக நாம் ஒரு சிலதை மறந்து போயிடுவோம். அது ஏன் பண்ணணும், ஏன் பண்ணலை, இவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, நம்ம ஏதாவது சொல்லியிருக்கலாமோ. நல்லது பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து அவங்கள பாராட்டணும். அப்படி நீங்கள் பாராட்ட தவறியது, நீங்கள் பாராட்ட தவறியது. ஆமாங்க, நாளை காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவராயில், அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில், நாளை வானவில் தந்திருக்கும் வண்ணமும் கூட பாராட்ட தவறியது, நீங்கள் பாராட்ட தவறியது எது சொல்ல வாருங்கள் நாளை காலை 9 மணிக்கு வானவில்லில். நாளை காலை 8 மணிக்கும் வலம் வரும் மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8 மணிக்கு 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகமும் நாளை காலை வலம் வர காத்திருக்கிறது. நாளை காலை மனதோடு ராகமும் யாருக்காக? ஆமாங்க, நெல் பயிர் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காகத்தான். இன்றைக்கி பேசாட்டு என்னங்க, நாளைக்கும் உங்களுக்காகத்தான் இருக்குது. வாங்க பேசலாம் நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகத்தில். எப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
1: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேசுகிறேன்.
0: ம், என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஒன்று அன்னைக்கு

0: 10:51 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட நேயர் வருக வணக்கம்.
1: ஐயா, அவருக்கு கருப்பாமி ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் பேரவாடி வட்டம் தொடர்ந்து

இதுவரை தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வலம் வந்தது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்தவங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் நினைவே சுகம் வலம்பெறும் நாளை இரவு 10 மணிக்கு. விடைபெற்ற

கொடி பண்பலை 100.5 இரவு சிறகு இடிவிடா இசை இன்னிசையாக காற்றில் கலந்து வானில் இசை சரம் தொடுக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இது நம் கோடி பண்பலை நூறுப்பிளையாய் இதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் 11:29.

இடிவிடா பாடல்கள் இதயம் நிறைத்து இதமாய் விடைபெறுகிறது. இன்றைய இரவு சிறகு மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நம் பண்பலை 100.5 இல் விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

நம் கூடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு நிகழ்ச்சியில் ஆலய விழா 6:30 கேட்கலாம் அனில் குளக்கொட்டை மாவு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் காரைக்குடி ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் 7 மணிக்கு சுகமான காலை இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் 7:30 கேட்கலாம் சுகமான காலை இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார் அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் நாளைய மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் என்று ஒரு தகவல் 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் கொழுக்கட்டை மாவு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில் நாளைய வானவிலின் தலைப்பு பாராட்ட தவறியது 9:30 கேட்கலாம் வானவில் 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீளவழி 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வெள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள் 3 மணிக்கு உயிரெழுத்து

0: நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூல் கார்த்திகேயன் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள். காரைக்குடி ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 5 மணிக்கு காரைக்குடி ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்சவானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பெனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சவானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம், ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்களில் திரை இசை பாடல்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு கேட்கும் நேரம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 9 மணிக்கு கொடைத்தின்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு, அதிகாரம், அலர் அறிவுறுத்தல், குரல் எண் 1144.
1: கவ்வையால் கவ்விது காமம் அது விஞ்சேல் தவ்வென்னும் தன்.
2: ஊரில் உள்ளவர்கள் நம் காதலை பற்றி பேசுவதால் தான் நம் காதல் மேலும் வளர்கிறது. அந்த பேச்சுகள் இல்லையென்றால் காதல் தன் இயல்பான சுவையும் வலிமையும் இழந்து வாடிவிடும். அதிகாரம், அலர் அறிவுறுத்தல், குரல் எண் 1144.
1: கவ்வையால் கவ்விது காமம் அது விஞ்சேல் தவ்வென்னும் தன்.
2: ஊரில் உள்ளவர்கள் நம் காதலை பற்றி பேசுவதால் தான் நம் காதல் மேலும் வளர்கிறது. அந்த பேச்சுகள் இல்லையென்றால் காதல் தன் இயல்பான சுவையும் வலிமையும் இழந்து வாடிவிடும். அதிகாரம், அலர் அறிவுறுத்தல், குரல் எண் 1144.
0: கொடை பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:53 இதே வழமையான அலைவரிசை கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

புத்தம் புதியதாய் மலர்ந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5. இன்று சகவருடம் 1948 சிராவண 29 பராபவ ஆணி 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை. நேரம் காலை 4:57.

கடவுளின் அருளை முழுமையாக பெற்று வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தறிவோம். இறைவனின் அருள் கிட்டினால் எதுவும் நம் வசமே. கருணையின் கடலாய் திகழும் கடவுளை போற்றி புகழ இசை பாமாலை சூட்ட கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

விரோதிகளை வெறுக்காதீர்கள். ஒரு நாள் அவர்களும் தோழராக கூடும். மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனின் நேசம் தானாகவே கிடைக்கும்.

நேரம் 5:19 கொடிப்பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. சுலபமாய் சேர்த்த செல்வம் குறைந்து போகும். உழைப்பின் மூலம் சிறுக சிறுக சேகரிப்பவனோ செல்வத்தை பெருக்குவான்.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. மனம் என்ற ஒன்று திருப்தி அடைய வேண்டுமானால் ஒருவன் தன்னுடைய மனதை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும்.